அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஏமல் வசந்தகுமாரி, சீர்காழி கோவிந்தராஜன். பாடலிடம் பெற்ற படம் மீண்ட சொர்க்கம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1190 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25 நாள் திங்கட்கிழமை. நேரம் காலை 5:55. புலர்ந்த இந்த விடியல் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான விடியலாய் அமைய வாழ்த்துக்கள்.

0: பெறத்தகுந்த பேறுகளில் அறிவுடைய நல்ல மக்களை பெறுகின்றதைத் தவிர வேறு பேறு இல்லை. குறள் எண் 61 அதிகாரம் மக்கட்பேறு.
1: பெருமவற்குள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற.
0: பெறத்தகுந்த பேறுகளில் அறிவுடைய நல்ல மக்களை பெறுகின்றதைத் தவிர வேறு பேறு இல்லை. குறள் எண் 61 அதிகாரம் மக்கட்பேறு.

0: நீங்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர்

0: நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:02. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்பவர் ஜவஹர் மாரியப்பன் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02-8:30 திரையருவி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையருவி. 9:02 ஆனந்த பூங்காற்று, வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையா அல்லது நிம்மதியையா. 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் சாகர்மாலா திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே, பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய வேளாண் பொருட்கள் மின்சந்தை, 1:10 நலம் தானா நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம் நான் மறந்த உணவு, 1:55 நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள், 2:15 மணித்திருநாடு கேரளாவின் மறையூர் பற்றி கேட்க இருக்கிறீங்க, 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 1986 வெளிவந்த திரைப்படங்கள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரலில் சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துகள், 10:00 சுகமான ராகங்களில் வீரவநல்லூர் கி லட்சுமணன் அவர்களது தொகுப்பு இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, இன்றைய நமது பண்பலை 102.6 எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani. The news read by Neena Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India and the United States have a strong interest in combating terrorism in all its forms and manifestations. Addressing the gathering at 250th Independence Day celebration of the United States in New Delhi yesterday, Dr. Jaishankar said that India and US must always be clear about zero tolerance for terrorism, and that is why their counter-terrorism cooperation is so important. He said that both nations have a common interest in de-risking the global economy and providing the world with more choices. Mentioning the visit of U.S. Secretary of State and NSA Marco Rubio, Dr. Jaishankar said this visit highlights the significance of India-U.S. ties in contemporary times. He added that a year ago, Prime Minister Narendra Modi and U.S. President Donald Trump set out a pathway for the further development of both nations' enduring partnership.
3: U.S. President Donald Trump dialed Secretary of State Marco Rubio during an event celebrating America's 250 years of independence at Bharat Mandapam.

0: நேரம் காலை 6:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நம் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: பக்தி மனம் பரப்பும் ஆன்மீக வேளை. இது வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆன்மீக பாடல்கள் உலா வந்த வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வானொலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வேளாண்மையில் இயந்திரங்களின் செயல்பாடு அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் மிகச்சிறிய விதைகளை இயந்திரங்கள் மூலமாக சீரான இடைவெளியில் விதைப்பது சிரமமாக காணப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு மிகச்சிறிய விதைகளின் அளவை பெரிதுபடுத்தி இயந்திரத்தின் மூலம் சீராக விதைக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் விதை அடர் முலாம் பூசும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடர் முலாம் பூசப்பட்ட விதைகள் எடையில் 7 முதல் 8 மடங்கும் அளவில் 3 முதல் 4 மடங்கும் பெரிதாகி காணப்படும். இத்தொழில்நுட்பம் அனைத்து சிறிய வகை விதைகளும்

0: இருக்கும். உதாரணமாக தக்காளி, கத்தரி, மிளகாய், முள்ளங்கி, கேரட், வெங்காயம், கீரை விதைகள், சிறுதானிய பயிர்கள் மற்றும் நெல் ஆகிய பயிர் விதைகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிக அளவில் விதைகளை முலாம் பூசுவதற்கு ஏற்ற இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு உபயோகத்தில் இருக்கின்றன. இந்த முலாம் பூசும் முறையில் விதைகளை முதலில் மைதா கஞ்சி போன்ற ஒட்டும் பொருளுடன் கலந்து, பிறகு நிரப்பும் பொருளாக நுண்ணூட்டச்சத்து பொடிகளையோ, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட், ஜிப்சம், பயிர்களின் நுண்ணூட்டச்சத்து தேவைக்கேற்ப உபயோகிக்கலாம். அல்லது சாம்பல் மற்றும் மரத்துள் அல்லது தாமர இலை பொடிகளான அரப்பு, புங்கம், வேம்பு மற்றும் சீமை கருவேல் போன்றவற்றையோ பயன்படுத்தலாம். இதனால் விதையின் அளவும் உருவமும் பெரிதாகிறது, மேலும் விதைப்பு எளிதாகிறது என திருநெல்வேலி மாவட்ட விதை பரிசோதனை ஆய்வக வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கிறார். வெப்பமான ஈரப்பதமான காலநிலையில் நெற்பயிர் நன்றாக வளரும். ஆனால் அதிக வெப்பம் பூக்களில் மகரந்த சேர்க்கையை பாதித்து விளைச்சலை குறைக்கும். நெற்பயிரில் அதிக வெப்பநிலை தாக்கத்தை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்களை நெற்பயிரிடும் விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். இலைவழி தெளிப்பாக 3% கயோலின் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற விகிதத்தில் தூர்க்கட்டும் கதிர் உருவாகும் மற்றும் பூக்கும் பருவத்தில் நெற்பயிரில் தெளிக்க வேண்டும். PPFM எனப்படும் மெத்தலோ பாக்டீரியம் நுண்ணுயிர் உரத்தை விதைநேர்த்தி செய்ய 5 கிலோ விதைக்கு 200 கிராமும், அடியுரமாக மண்ணில் இட 1 ஹெக்டருக்கு 2 கிலோவும், இலைவழி தெளிப்பாக 1 ஹெக்டருக்கு 500 மில்லி லிட்டர் வீதம் கதிர் உருவாகும் மற்றும் பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இலைவழி தெளிப்பாக 2% மோனோ அமோனியம் பாஸ்பேட் மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை பூப்பதற்கு 15 நாட்கள் முன்பாக மற்றும் பூக்கும் பருவத்தில் தெளிப்பதன் மூலம் தானிய எடை மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கலாம். குறுவை பட்டத்தில் இலைவழி தெளிப்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு மற்றும் 500 PPM சைக்கோசைலை பயிர் வளர்ச்சி பருவத்திலும் தூர்க்கட்டும் மற்றும் கதிர் உருவாகும் பருவத்திலும் தெளிக்க வேண்டும். இந்த தொழில்நுட்பங்களை நெல் பயிரிடும் விவசாயிகள் பயன்படுத்தி தற்போது நிலவி வரும் வெப்ப அலையின் பாதிப்பிலிருந்து நெற்பயிரை பாதுகாத்து அதிக மகசூலை பெறலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 72 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான

இங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 44 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
3: உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
4: சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
5: பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
6: மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
7: கேரட் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
8: வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான தகவல்கள். நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர்

0: டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காடத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம்

0: பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 6:55.
3: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
6: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நகரமயமாதலும் பசுமை பாதுகாப்பும். நகரங்கள் பெருகி வரும் வேகத்தில் நாம் கான்கிரீட் காடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் வேலை வாய்ப்பிற்காகவும் வசதிகளுக்காகவும் நகரங்களை நாடுகிறார்கள். இது ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இந்த நகரமயமாதல் எத்தகைய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் வானளாவிய கட்டிடங்கள், அகலமான சாலைகள், மேம்பாலங்கள், இவை அனைத்தும் ஒரு நாட்டின் GDP வளர்ச்சியை பறைசாற்றுகின்றன. ஆனால் இன்னொரு பக்கம் காணாமல் போகும் மரங்கள், ஆக்கிரமிக்கப்படும் நீர்நிலைகள், குறையும் நிலத்தடி நீர், இவை அனைத்தும் நம்முடைய நேச்சுரல் கேபிடல் எனப்படும்

0: இயற்கை மூலதனத்தின் வீழ்ச்சியை காட்டுகின்றன. ஒரு கட்டிடத்தை உருவாக்கும் போது இன்னொரு விலை மதிப்பற்ற சொத்தை இயற்கை இழந்து கொண்டிருக்கின்றோம். நகரமயமாதலை தடுக்க முடியாது, ஆனால் அதை முறைப்படுத்த முடியும். நவீன மேலாண்மை உலகில் இந்த சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் அல்லது பசுமை கட்டிட மேலாண்மை மிக முக்கியம். பசுமை கட்டிடம் என்பது வெறும் செடிகளை வளர்ப்பதல்ல. கட்டடத்தின் வடிவமைப்பு பகலில் இயற்கை வெளிச்சத்தை உள்வாங்கும் வகையில் இருக்க வேண்டும். இதனால் மின்சார கட்டணம் குறையும். மழைநீர் சேகரிப்பு மற்றும் பயன்படுத்திய நீரை சுத்திகரித்து மீண்டும் தோட்டங்களுக்கு பயன்படுத்தும் வசதி. கட்டடத்திலேயே குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்கும் வசதி. ஒரு பசுமை கட்டிடத்தை உருவாக்க 10 முதல் 15% கூடுதல் முதலீடு தேவைப்படலாம். ஆனால் நீண்ட காலத்தில் அதன் பராமரிப்பு செலவு ஆபரேட்டிங் காஸ்ட் 30% வரை குறையும். பண்டைய தமிழர்கள் நகர அமைப்பில் உலகிற்கே முன்னோடியாக இருந்தார்கள். மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் நகரத்தின் வீதிகள் அகலமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்ததை விவரிக்கிறார். திருவள்ளுவர் ஒரு நாட்டின் இலக்கணத்தை சொல்லும் போது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்கிறார். ஒரு நாட்டிற்கு அழகு சேர்ப்பது தெளிவான நீர், வளமான மண், மலை மற்றும் குளிர்ந்த நிழல் தரும் காடுதான். இவை இல்லாத நகரம் எவ்வளவு வசதிகள் கொண்டிருந்தாலும் அது பாதுகாப்பானதல்ல. இன்று நாம் நகரங்களை கட்டும் போது இது அணிநிரல் காடுகளை அழித்து விட்டோம். அதன் விளைவாகத்தான் நகரங்கள் இன்று வெப்பத்தீவுகளாக மாறி வருகின்றன. உலக வங்கியின் தரவுகளின்படி 2050 ஆண்டிற்குள் உலகில் 10 இல் 7 பேர் நகரங்களில் வாழ்வார்கள். இந்தியாவில் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்று நகரங்கள் சந்திக்கும் 3 முக்கிய மேலாண்மை சிக்கல்கள்: மரங்கள் இல்லாததால் காற்றின் தரம் குறைதல், சாலைகள் மற்றும் கட்டிடங்களால் மழைநீர் பூமிக்குள் செல்ல முடியாமல் போதல், மக்கள் தொகை நெருக்கடியால் குப்பைகளை மேலாண்மை செய்ய முடியாமை. இதற்கு தீர்வாக செங்குத்து காடுகள் என்ற தத்துவம் இன்று மேலை நாடுகளில் பிரபலமாகி வருகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஒவ்வொரு தளத்திலும் மரங்களை வளர்ப்பது, இது கார்பனை உறிஞ்சுவதுடன் கட்டிடத்தின் வெப்பத்தையும் குறைக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி என்பது வெறும் அதிவேக இணையமும் சென்சார்களும் மட்டுமல்ல, அது சூழல் ஸ்மார்ட்டாகவும் இருக்க வேண்டும். உங்கள் அலுவலகங்களை வடிவமைக்கும் போது பயோஃபிலிக் டிசைன் எனப்படும் இயற்கை சார்ந்த வடிவமைப்பை பின்பற்றுங்கள். இது உங்கள் ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கும். நகரங்களில் இடமில்லை என்று சொல்பவர்களுக்கான தீர்வு, உங்கள் மாடியில் வளர்க்கப்படும் செடிகள் உங்கள் வீட்டின் வெப்பத்தை 3 முதல் 5 டிகிரி வரை குறைக்கும். நீங்கள் பயன்படுத்தும் காய்கறி கழிவுகளை அங்கேயே உரமாக்கலாம். பொருளியல் அறிஞர் E.F. ஷூமேக்கர் சொன்னது போல, திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி, உலகளாவிய வெப்பமயமாதலை பற்றி பேசுவதை விட உங்கள் வீட்டு மாடியில் ஒரு செடியை நடுவது அதிக பலன் தரும். நேர்களே, நகரங்கள் வளர்வதை தடுக்க வேண்டியதில்லை, ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையை விழுங்குவதாக இருக்கக்கூடாது. பசுமையும் நாகரிகமும் கைகோர்த்து செல்ல வேண்டும். மரங்கள் இல்லாத நகரம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நரகம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 7:01. ஆரம்பிக்கலாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியை. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற தலைப்புல தொழில் முனைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறந்த ஆலோசனைகளை வழங்குறதுக்காக தொலைபேசி இணைப்புல நம்மோடு இணைகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.

0: வணக்கம் சார், உங்களை நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். தொழில் ஆலோசனைகள், தொழில் தொடர்பான ஆலோசனைகள் எங்களுக்கு கூட வழங்குறதுக்காக நீங்க நினைக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல.
1: ஓகேம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் தொழில் ஆலோசகராகவும் எழுத்தாளராகவும் தொழில் சார்ந்த பத்திரிகைகளில் பல்வேறு கட்டுரைகளை எழுதுகிற ஆளாகவும் நான் இருக்கேன். ஏறக்குறைய எனக்கு 73 வயது, 50 ஆண்டுகால அனுபவம். இந்த 50 ஆண்டுகால அனுபவத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளை, தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகள், பல்வேறு தொழில்களை கற்றுத்தரும் பயிற்சிகளை எல்லாம் நடத்தணுன்ற முறையில் தொழில் முனைவோருக்காக புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நம்முடைய பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக ஆலோசனைகளை வழங்க நான் தயாரா இருக்கேன்.
0: வரவேற்கிறோம் சார்.
1: 85 லட்சம் பேருக்கு மேல படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிட்டு வேலை இல்லாமல் காத்திருக்காங்க. அதே போல 82 லட்சம் பெண்கள் சுய உதவி குழுக்கள்ல லோன் வாங்கியிருந்தால் கூட 10% கூட அதை லாபகரமா நடத்த முடியல. காரணம், அவங்க தயாரிக்கிற பொருட்களை விற்க முடியல, லாபகரமா நடத்த முடியாததுனால கடனை வாங்கிட்டு தொழிலுக்கு வேண்டிய அந்த டியூ கட்டிடுவாங்களே ஒழிய தொழில் சிறப்பா நடத்தல. அதற்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் கண்டுபிடித்து ஒரு தொழில் தொடங்க விரும்புற ஒருவர் என்ன செய்யணும்னா, இப்ப சிவகாசியில இருக்கார், தன்னுடைய விருதுநகர் மாவட்டத்துல இந்த தொழில் சிறப்படையும், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரியை சேர்ந்தவரா இருக்காரு, அவர் எப்படி நாங்குநேரியில என்ன தொழிலை செய்யலாம், அவருடைய படிப்புக்கு ஏற்ற, வயதுக்கு ஏற்ற, அனுபவத்துக்கு ஏற்ற தொழில் என்னன்னே தெரியாதவருக்கு அப்புறம் எப்படி தொழில் தொடங்குவாரு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த கடந்த 5 ஆண்டுகாலத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன தொழில்கள் தொடங்கலாம், என்ன வணிகம் தொடங்கலாம், என்னென்ன தொழில்கள் அங்கே இருக்கின்றன, தற்போது இப்போது எங்கெல்லாம் சிட்பாட் தொழில் பேட்டை வருது, எங்க சிட்கோ தொழில் பேட்டை வருது, அப்படின்னா எப்படி தொழில்களை தொடங்கலாம் என்பதை பற்றி புத்தகம் மாதிரியே வெளியிடுறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுறாங்க. அப்ப அந்த பட்டியலை வாங்கி நம்ம படிச்சோம்னா என்ன தொழில் தொடங்கலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு, அவங்கள்ட்ட போய் நேர மாவட்ட தொழில் மையம், மத்திய அரசினுடைய சிறு தொழில் சேவை நிலையமாக இருந்து இப்ப MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் திருநெல்வேலி பேட்டையில் அமைஞ்சிருக்கு. அவங்க இலவசமா ஆலோசனை சொல்றாங்க. இப்படி அரசு துறை நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் எல்லாமே ஆலோசனை சொல்றாங்க. அவங்ககிட்ட போய், ஐயா நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கேன், அதுக்கு எங்க பயிற்சி பெறலாம், அதை பத்தி எங்க அறியலாம் என்று போய் கேட்டால், 100 கணக்கான நிறுவனங்களை தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்துது. மத்திய அரசுடைய பல்வேறு நிறுவனங்கள் ஏராளமான தொழில் பயிற்சிகளை வழங்குவதற்காக, தொழில் ஆலோசனை வழங்குவதற்காக நிறுவனங்களை வச்சிருக்காங்க. அங்கு போய் இவர் ஒருத்தர் காளான் வளர்க்கணும்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிள்ளிக்குளத்துல போய் படிக்கணும். அது மாதிரி வெவ்வேறு தொழில்களுக்கு வெவ்வேறு இடத்துல பயிற்சிகள் நடக்குது. தையல் பயிற்சி வேணுமா, ஃபேஷன் டிசைனிங் படிக்கணுமா, ஒரு முகத்தை அழகுபடுத்தும் கலை படிக்கணுமா, ஒரு பிஸ்கட் தயாரிப்பு படிக்கணுமா, ஒரு முருங்கை இலை மற்றும் முருங்கை விதையிலிருந்து அந்த பவுடர் தயாரிச்சு அதுல இருந்து மாத்திரைகள் மருந்துகள்னு தயாரிக்கணுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க கத்துக் கொடுப்பாங்க. அங்க போய் அந்த தொழிலை அவர் கத்துக்கொள்ளணும். சரி, தொழில கத்துக்கொண்டார், அப்புறம் எப்படி தொழில் தொடங்கலாம், ஒருத்தட்ட பணம் இருக்கும், ஒருத்தட்ட பணம் இருக்காது, கொஞ்சம் பணம் இருக்கும், மீதி பணம் வாங்கணும், லோனா வாங்கணும், அப்ப எத்தனை நிதி நிறுவனங்கள் இருக்கு. லீடு பேங்க்னு சொல்லக்கூடிய நம்ம மாவட்டத்துல லீடு பேங்க், IOB பேங்க், ஃபர்ஸ்ட் அவங்க தான் லோன் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுபோல் நேஷனலைஸ் பேங்க் இருக்கு, கூட்டுறவு வங்கி இருக்கு, சித்தி இருக்கு, இப்படி நிறைய வங்கிகளை மத்திய மாநில அரசுகள் வச்சிருக்காங்க. நிறைய நிதி நிறுவனங்கள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், தேசிய சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம், நிறைய நிதி நிறுவனங்களையே மத்திய மாநில அரசு நடத்துறாங்க. அதுல எதுல கடன் வாங்கினா உங்களுக்கு சூட்டா இருக்கும், நீங்க கேட்கிற அமௌண்ட்டுக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த மாவட்ட தொழில்கள் மூலமாகவும் எங்களை போன்ற தொழில் ஆலோசகர் மூலமாகவும் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த பயிற்சி பெற்று கடனுதவி பெற்று பிறகுதான் நீங்க சிறப்பா தொழில் தொடங்க முடியும். அதுக்கு நல்லா விளம்பரங்கள் பண்ணணும், டெய்லி கணக்கு எழுதி வைக்கணும். இது போல் ஒரு தொழில் தொடங்க விரும்புகிற அல்லது வணிகம் தொடங்க விரும்புகிற நம்ம தொழில் முனைவோர் இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல் என்ன தொழில கண்டுபிடிக்கணும், பயிற்சி பெறணும், கடனுதவி பெறணும், அது பிறகு தொழிலை தொடங்கணும், அதுக்கு வேண்டிய மூலப்பொருள் கிடைக்கணும், அந்த பொருட்களை எப்படி விற்பனை செய்யலாம். இன்று வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நம்ம FM ரேடியோ, டிவி, யூடியூப் சேனல்கள், ஆங்கில தமிழ் பத்திரிகைகள், சுவரில் விளம்பரம் எழுதுவது, வால் போஸ்ட் அடிப்பது, டிவிக்களில் விளம்பரம் போடுவது, இப்படி 100 வகையான விளம்பரம் இருக்கு. இது போன்ற விளம்பரங்களை பண்ணாதான் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய பிராண்டடு, அது மசாலா பொடியா இருக்கலாம், பழமா இருக்கலாம், ஊறுகாயா இருக்கலாம், கிளீனிங் பவுடர், வாஷிங் பவுடர், சோப்பு, சொட்டு நீளம் என்று வீட்டு உபயோக பொருட்கள் 400-500 பொருளுக்கு இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி எது விற்கிதுன்னா, அந்த நம்முடைய இந்த போன்ற இந்த விளம்பர சேனல்களில் விளம்பரம் செய்யறவங்க தான். அப்ப சாதாரணமா இன்று புதிதாக தொழில் தொடங்க விரும்புகிற ஒரு தொழில் முனைவோர் ஒரு 50,000

0: லட்சம் 5 லட்சம் கடன் பெற்று இது போன்ற ஏதோ ஒரு தொழிலை இட்லி சுட்டு விற்கலாம், கல்லு வண்டியில வச்சு மட்டன் கட் பண்ணி மட்டன் விற்கிறவங்களா இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு. எந்த தொழிலும் இழிவுள்ள எல்லா தொழிலையும் ஆண்களும் பெண்களும் செய்யறாங்க. அப்படி தொழில் தொடங்கி விட்டு தன் பொருள் விற்கணுமே, அதற்கு விற்கணும்னா அதுக்கு என்னென்ன செய்யணும், மார்க்கெட்டிங் விஷயங்கள் தெரியலையே. நம்ம தொழில் முனைவோர் 22-23 வயசுக்காரங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு யார் சொல்லி கொடுப்பது? இந்த மார்க்கெட்டிங்கே பெரிய சப்ஜெக்ட். மார்க்கெட் பண்ண பிறகு எப்படி அதுக்கு வேண்டிய செய்தியில் பதிவு நம்பர் வாங்கலாம், ஜிஎஸ்டி ஏன் வாங்கணும், ஜிஎஸ்டி வாங்கின பிறகு எப்படி கணக்கு வழக்கு வச்சு அந்த வரிய கட்டணும், அப்படி இதெல்லாம் தெரியவில்லை. அதனாலதான் நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த 25 ஆண்டு காலமா நான் பாக்குறேன் தமிழ்நாட்டில் இது போன்ற சின்னஞ்சிறு தொழில்களை 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே தொழில் தொடங்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்கள்ல ஆரம்பித்து 3 முதல் 4 மாதத்துல 60-70% தொழில்கள் நலிவடைந்து விடுகின்றன. நான் கண்டுபிடித்த விஷயம் மட்டுமல்ல, மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சொல்லுகிற புள்ளி விவரம். அப்படி நலிவடைந்து போகாமல் இருப்பதற்கு இதுபோல் பக்காவாக அதுக்கு தேவையான ட்ரைனிங் எடுத்து தேவையான அனுபவப்பட்டு தயாரிப்புலையும் அனுபவம் வேணும், விற்பனை செய்வது எப்படின்றதுல அனுபவம் வேணும். விற்பனை செய்வது இன்னைக்கு பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. கடைகளில் போட்டால் விட்டு விட்டு தரமாட்டார்கள், டிவியில விளம்பரம் போடுங்க அப்பதாங்க விற்கும், அப்பதான் வந்து கேட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரண சின்ன ஆளு எஃப்எம் ரேடியோலையும் டிவிலையும் உடனடியா விளம்பரம் போட முடியுமா? முடியாது. 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், 1 முதல் 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கரண்ட் சார்ஜ் கட்டணும், மூலப்பொருள்காரனுக்கு விற்று வந்த பணத்துல இருந்து கொடுக்கணும். அப்ப பணம் வரலைன்னா எப்படி கொடுக்க முடியும்? 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கலன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்முடைய ஊழியர்கள் திருப்பி வரமாட்டாங்க. 5000-10000 அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, வரமாட்டார்கள். அப்ப என்ன ஆகும்? மூலப்பொருள் கொடுக்கறவரு அண்ணே செக் பாஸ் பண்ணுங்க, அப்பதான் அடுத்து மூலப்பொருள் கொடுக்கறேன் பாரு. மூலப்பொருள் என்ன நிக்கும்? ஒரு பெரிய சோப்பு கம்பெனியில சோப்பு தயாரிச்சாச்சு, எல்லாம் 20-30 பேர் வந்துட்டாங்க, லேபிள் வரல, லேபிள் சிவகாசியில இருந்து போனோம், அங்க போய் எடுக்க போனாங்க, லாரி ஆக்சிடென்ட்டுங்க, நாளைக்கு தான் வரும் தான். ஒரு நாள் 60-50 பேருக்கு வேலை போச்சு. அந்த சின்னஞ்சிறு லேபிள் இருந்தா தான் அதை ஒட்ட முடியும், ஒட்டி பேக் பண்ணா தான் ஒரு டசனை வச்சு பேக் பண்ணியும், டசன் பேக்கிங் ஒரு அட்டைப்பட்டியில பேக் பண்ணி வண்டியில அனுப்பலாம். அந்த ஒரு லேபிள் இல்லைன்னா கம்பெனி நின்றுடும்.
1: இப்படி சிக்கல்கள் நிறைய நம்ம சமூகத்துல குறு சிறு தொழில்களுக்கு நிறைய இருந்தாலும் உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஆலோசனைகள் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பகிர்ந்துட்டு இருக்கிறதுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் சார்.
0: மிக்க நன்றிமா.
1: நன்றி.
0: ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒருவரோட காலம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சிறு குறு கிராமிய தொழில்கள், குடிசை தொழில்கள், பெருந்தொழில்கள், வியாபாரம், பல்வேறு கம்பெனிகளுக்கு ஏஜென்சியா எடுத்து செய்யக்கூடிய தொழில், எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டு முறை, விவரங்கள், கணக்கு எழுத டெய்லி கணக்கு எழுதணும்ன்ற விஷயம், இதையெல்லாம் நம்ம கற்றுத்தர போறோம். இன்று இவ்வளவு நேரம் தொழில் முனைவோருக்கும் புதிய வணிகர்களுக்கும் வழிகாட்டுவதற்கு சில விஷயங்களை சொல்ல அனுமதித்த நம்முடைய ஆல்நியர் ரேடியோவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி நன்றி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில தொழில் பண்றதுக்கு பயம் தேவையில்லைங்க, தன்னம்பிக்கையும் இது பத்தின நாலேஜும் இருந்தா போதும், வெற்றிகரமான தொழில் யார் வேணாலும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது மாதிரியே நமக்கு பல சிறந்த ஆலோசனைகளை இவ்வளோ நேரம் தொலைபேசி இணைப்பில் இணைந்து நம்மோடு வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு ஞானசேகர் அவர்கள்.
2: சைட்வாலின் இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1

நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது தமிழில் செய்திகள். அதனை தொடர்ந்து 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியை தொடரலாம். 7:25 வணக்கம் பரணியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.6.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன்

பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீடு

0: அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்க

0: அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. நேரம் காலை 7:25.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: தன்னம்பிக்கை வரிகள் கதிரவனாய் ஒளி வீச, பயனுள்ள தகவல்கள் விண்மீன்களாய் ஒளிர, திரைப்பட பாடல்கள் இசை சாரலாய் பொழிய, அகண்ட ஆகாயமாய் மக்கள் பணியில் நம் ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டில். ஆமாங்க, சிறப்பு 90 ஆண்டுகள் கடந்து நம்மளோட மக்கள் பயணத்தில், மக்கள் சேவையில் வானொலி பயணிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளோட தொலைபேசி இணைப்பில் இணைகிறாரு திரு ஜவஹர் மாரியப்பன் அவர்கள். வணக்கம் சார், வரவேற்கிறோம் உங்களே நிகழ்ச்சிக்கு.
5: அம்மா வணக்கம்மா. பண்பலை வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இப்பெல்லாம் பண்பலை அப்படின்னு வந்துருச்சு. முதல்ல வந்து மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் எல்லாம் இருக்கும். அது பெரிய சுவையான சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் இருக்கும். அந்த வானொலி பெட்டியை வந்து ஒரு பக்கமா வச்சிருக்கணும். அது லேசா மாத்திட்டோம்னா வேற ஒரு வானொலி நிலையம் வந்துடும். அது ஒரு சுவையான நிகழ்ச்சி. 1980-90 எல்லாம் வானொலிங்கிறது ஒரு தவம்மா. அதுல செய்திகள் வந்து மிக முக்கியமானது சொல்லி ஆகணும். செய்திகள்னா 6:50 ஒளிபரப்பாகும் செல்வராஜ், ஆல் இந்தியா ரேடியோ. மாநில செய்திகள் வாசிப்பது செல்வராஜ், அல்லது மாநில செய்திகள் வாசிப்பது பத்மநாபன், அல்லது டெல்லியில இருந்து வரதா இருந்தா ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சுரேஷ் நாராயண் சார். இது அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த குரலுக்குள்ள நாங்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்தோம். தேர்தல் செய்திகள், குறிப்பா தேர்தல் செய்திகள்லாம் விடிய விடிய சொல்லுவாங்க. நாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் குறிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு மணி, அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு இடையே உள்ள செய்திகள்லாம் சொல்லும் போதெல்லாம் இப்ப முழுக்க செய்திகளா வருது. ஆனா அப்ப சாராம்சம், தரமான செய்திகள், நல்ல செய்திகளா வந்து வானொலி கொடுத்து நாங்க ரசிச்சிருக்கிறோம், அதுல அனுபவிச்சிருக்கிறோம். செய்திகள் மட்டும் இல்ல, உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், சிறுவர் நிகழ்ச்சிகள். அதுலயும் மதுரை வானொலியில பாத்தீங்கன்னா, மதுரை வானொலியே வந்து 1987 அந்த மதுரை வானொலி நிலையத்துக்கு சொல்லணும்னா ஒரு சுவையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒரு வானொலி நிலையம் ஆரம்பிக்க போறாங்கப்பா, அப்ப நாங்க கல்லூரியில படிச்சுட்டு இருந்த நேரம், முழுக்க பாடல் அடைய அப்பா எங்களுக்கு கொண்டாட்டம், ஒரு அதாவது இசை கொண்டாட்டம் மாதிரி. என்னன்னே சொல்ல மாட்டாங்க, எந்த அறிவிப்பு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, முழுக்க பாடலாவே ஓடிட்டு இருக்கும். என்னடா ஒரு ஸ்டேஷன்ல வந்து முழுக்க பாட்டு

0: ஓடிட்டு இருக்கு. இது என்னதான் நடக்குதுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாங்க அது மதுரை வானொலி நிலையம் ஆரம்பிக்க போறாங்கடா, அதுக்காக தான் பாட்டு போடுறாங்கன்னு சொல்லி 1987 மதுரை வானொலி நிலையம் ஆரம்பிச்சாங்க. மதுரை வானொலியிலுமே சிறுவலுக்கா நிகழ்ச்சி, அதுல நாற்றங்கால்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல நான் வந்து என்னுடைய மாணவர்கள் எல்லாம் கூட்டு போய் நடிக்க வச்சேன். நண்பர் தொண்டி மாணிக்கம்னு ஒருத்தர் பள்ளிக்கே வந்து மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் வானொலி ஒளிப்பதிவு பண்றாங்கிறத நான் காட்டி மாணவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடிக்க வச்சோம். மாணவர்களை வானொலி நிலையத்துக்கே கூட்டு போய் அந்த ஒளிப்பதிவு எல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆகா இதுதான் ரேடியோ ஸ்டேஷனா, இப்படித்தான் பேசணுமா அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க.
1: நீங்க நல்ல அந்த டைம் மிஷின் வச்சு காலத்தோட காலகட்டம் இந்த இயர் அப்படின்னு சொல்லி நேயர்களையும் அப்படியே அந்த கடந்த காலத்துக்கே அழைத்து போறீங்க சார். மதுரை வானொலியோட சிறப்புகள் நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க. உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி, நம்ம திருநெல்வேலி வானொலி அண்ட் திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ, அதோட சிறப்புகள் இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஸ்பெஷல் பா திருநெல்வேலி வானொலியும் சரி எஃப்எம்மும் சரினா, அது என்ன பாயிண்ட் சொல்லுங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் பத்தி.
0: 1986-87 நினைக்கிறமா, சாத்தூர் சவர்ராஜன் சார் வானில் அதிசயம்னு ஒரு நிகழ்ச்சி, இது வரைக்கும் எந்த வானிலையும் அது பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல, பண்ண மாதிரி தெரியும் எனக்கு நினைவு இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல நம்ம திருநெல்வேலி வானொலி நிலையத்துல இருந்தே ஒலியோரு பந்துகிட்டே இருந்துச்சு, அறிவு பந்துட்டு இருந்துச்சு, குறிப்பிட்ட நாள் அந்த நாள் நினைவு இல்ல, எல்லாரும் வானொலி பெட்டி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு பேருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நம்ம பிர்லா கோளரங்கம் அந்த கோளரங்கத்துலாம் நம்ம பாக்குறோம் காட்சியா. அப்ப என்ன சொன்னா, வானொலி பெட்டியை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு வானொலி பெட்டியை பக்கத்துல வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி மாதிரி, ஒரு மணி நேரத்துக்கு மேல வானத்துல என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்குது அந்த குறிப்பிட்ட நாள்ல, என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் நடக்குது, இது வந்து பாருங்க உங்க இடது பக்கம் பாருங்க இந்த நட்சத்திரங்கள், வலது பக்கம் பாருங்க இப்படி அந்த வானத்தை பத்தினா ஒரு பெரிய ஒரு படிப்பினை அப்படியே அழகா சொல்லி வந்தாங்க.
1: அது வீடே அறிவியல் மையமா மாறி இருந்திருக்கு
0: உண்மையிலே. அது வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், 40 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன்னா பாருங்க. அப்ப வந்து தோமஸ் சந்தமூர்த்தி சார், சுந்தர கிழப்பா ராமகிருஷ்ணன், மேலப்பார் சண்முகையா, சாத்தூர் சவர்ராயன், சீதா மேடம், உமா கனராஜ் மேடம், ஜோதிமணி மேடம், குடந்தையார் வேங்கடபதி, கரைச்சிட்டுபுதி கைபாண்டியன், காளிம்பு சார் வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நாடகங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஈர்த்தது நாடகங்கள் தான். நானுமே குரல் தேர்வுல தேர்வாகி நான் வந்து வானொலி நிலைய கலைஞர்மா நாடகம். அப்ப வானொலி நாடகங்கள் வந்து வரலாற்று நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இலக்கிய நாடகங்கள் சொல்லி வெரைட்டியா கொடுத்தாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, அந்த நம்ம எல்லாம் வீடுகளுக்கு கல்யாண பத்திரிகை அடிக்கிற மாதிரி, அப்ப வானொலி நாடக விழாவுக்கு அழைப்புதல் அச்சடிச்சு எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அத எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற மாதிரி, திருநெல்வேலி வானொலி நிலையம், அடுத்து திருச்சி வானொலி நிலையம், இப்படி திருவிழா நாடகங்கள் மாதிரிதான் அந்த ஒரு மாசம் வானொலி நாடக விழா வந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் கொண்டாட்டம். அதுக்காகவே வானொலி பெட்டி கரியிலேயே நம்ம படுத்து கிடந்த காலங்கள்லாம் உண்டு.
1: ஆமா சார்,
0: நினைச்சாங்கன்னா திருநெல்வேலியிலேயே நேயர்கள் முன்னால பொது மேடைகள்ல நிகழ்ச்சியை நடத்தி அதை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. இப்ப சில நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்ந்த பேச்சாளர் கலந்துக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியில ஒருத்தர் பேசுறாங்க, அல்லது பாளையங்கோட்டையில ஏதாவது நிகழ்ச்சி நடக்கு, அல்லது தென்காசியில ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இவங்க நேரடியா போய் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி அந்த ஒரு அரங்கத்துல மட்டும் நடந்து அந்த அரங்கத்துல உள்ளவங்க மட்டும் கேட்டு சுவைத்த அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருக்கும் ஒளிபரப்பி அதெல்லாம் அப்ப இப்ப வந்து ரொம்ப எளிதா போச்சு. அந்த காலத்துல வந்து எங்க எல்லாருக்குமே கொண்டு சேர்த்தது வந்து வானொலிமா.
1: சிறப்பு சார், சிறப்பு. உங்களோட கைய பிடித்து இணைந்து நாங்களும் அப்படியே அந்த காலத்தோட இயைந்து ஒரு கால பயணமே உங்களோட மேற்கொண்டுட்டோம் சார். ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கறது வந்து இந்த கேட்டுக்கிற நேயர்களும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஆமா இல்ல நம்ம இதெல்லாம் கேட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அருமையா பேசினீங்க. நிறைவா உங்களோட நம்ம வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வாழ்த்துக்களோட நிறைவு பண்ணிடலாமா சார்?
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. நிறைவா என்ன சொன்னா, முதல்ல மீடியம் வேவ்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் நம்ம நெல்லை வானொலி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப உலகெங்கும் நம்ம நெல்லை வானொலி கேட்கறதுங்கிறது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இது தொடரணும், இன்னும் நாடகங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வரணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: கண்டிப்பா
0: மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப
1: நன்றி
0: அனைவருக்கும். எனது நன்றி.
1: நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள். அப்படி வாழ்த்துக்கள் மேலே. கால பயணமாக இருக்கட்டும், அவரோட ட்ராவல் பண்ணி அவங்களோட வார்த்தைகளில் இருந்த உற்சாகம், நம்மளையும் சேர்ந்து ஆஹா வானொலி எந்த அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையிலே சேர்ந்து இயைந்து ஒவ்வொரு நாட்களும் கடந்து போயிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளோட தொலைபேசி இணைப்பில் இணைந்து நம்மள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க திரு ஜவஹர் மாரியப்பன் அவர்கள். நேயர்களே.

0: நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 7:38. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆங்கிலம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கூட பேசுறதுக்காக தொலைபேசி இணைப்பில் இணைகிறாரு சிவகலை திரு கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார், நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் சார்.
1: ஆங்கிலம் அறிவோம் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நான் இப்பொழுது நேயர்களோடு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அதைய வந்திருக்கிறேன் அம்மா.
0: ஓகே சார்.
1: அதாவது ஆங்கிலம் வந்து ஒரு மொழி என்று நம்ம அதை தவறாக நினைக்க கூடாது. ஆங்கிலம் வந்து ஒரு தகவல் தொடர்பு கருவி. இப்ப நம்ம வந்து ஒரு தகவல் தொடர்பு ஒரு கருவி வச்சுதானே இன்னொரு வேலை செய்யறோம் பாத்தீங்களா. அதே மாதிரி ஆங்கிலம் வந்து ஒரு தகவல் தொடர்பு கருவியாக நம்ம எடுத்துக்கிட்டோமே ஒழி அதை மொழி நினைச்சு பயப்படக்கூடாது. ஆங்கிலம் வந்து பொதுவாக வந்து ஒரு நிறைய குறைவான ஒரு எழுத்து குறைவான வார்த்தைகள் மிகவும் எளிதாக இருக்கு. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது மிகவும் மிகவும் எளிது. நான் நேயர்களுக்கு நம்முடைய நிறைய நேயர்கள் வந்து இடைநிறுத்தமாயிருப்பார்கள் அப்படிலாம் நிறைய நேர்கள் இருப்பால் கல்வியில் இடைநிறுத்தம் உள்ள நேர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதே நமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று ஒரு மன வருத்தம் இருக்கும். அதனால் அவர்களுக்கு சில வரிகள் ஆங்கிலம் வரி சிறு சிறு வரிகளை எப்படி உருவாக்கலாம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
0: சூப்பர் சார்.
1: அதாவது என்னன்னா பொதுவா எந்த மொழியிலையுமே நான்கு வகையான வாக்கியங்கள் தான் இருக்கு மொத்தத்தில். அதாவது சாதாரண வாக்கியம், அதாவது செய்தி வாக்கியம், அது ஆங்கிலத்துல ஸ்டேட்மெண்ட், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், டெக்லரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மை நேம் இஸ் கிருபாநிதி தாமஸ், ஐ ஆம் கோயிங் டு சென்னை அப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா. அது ஒரு செய்தி, அதனால அது ஒரு உடன்பாடு வாக்கியம் அல்லது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்னன்னா அதான் கேள்வி வாக்கியம், question அல்லது interrogative. What are you doing now? Do you know to speak in English? அப்படின்னு ஒரு கேள்வி வாக்கியம். மூணாவது என்னன்னா கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம். அது கட்டளை வாக்கியமாவும் இருக்கலாம், வேண்டியும் கேட்கலாம். பிளீஸ் கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு ஒரு வேண்டி கேட்பாங்க. அல்லது ஒரு கட்டளையா கோ ஹோம் அப்படிங்கிற மாதிரி வேகமா சொல்ற மாதிரி வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியத்துல வரும். அது ஒரு காஷனாவும் சொல்லலாம், டோன்ட் டச் த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை வாக்கியத்திலயும் வரலாம். நாலாவது என்னன்னா அதாவது ஆச்சரிய வாக்கியம் அல்லது உணர்ச்சி வாக்கியம். வாட் எ பியூட்டிஃபுல் ஃபிளவர் இட் இஸ், வாட் எ பியூட்டிஃபுல் பேர்ட் இட் இஸ், என்ன அருமையான ஒரு என்ன அழகான ஒரு பறவையாக இருக்கிறது, என்ன அழகான பூவாக இருக்கிறது, மலராக இருக்கிறது என்று உணர்ச்சி வாக்கியம் அல்லது ஆச்சரிய வாக்கியமாக சொல்வார். இது யாரு பேசுவாங்க? அதாவது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று தமிழில் சிறப்பாக உள்ள தன்மை, முன்னிலை, வடர்க்கை இவர்கள் தான் இந்த பேசுவாங்க. இந்த ஏழு வகையான எழுத்துக்கள் இப்ப வரப்போகுது, வார்த்தைகள் வரப்போகுது. அதாவது அது பெயர் சொல், வினை சொல், ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்தால் ஒரு வரி உண்டாகிவிடும் வாக்கியம். அவ்வளவுதான், ரொம்ப எளிது. ஆங்கிலத்தை உருவாக்குவது மிகவும் எளிது. அதை மூன்று காலத்திலும் பேசலாம். அது ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது நிகழ்காலம், முடிந்த அல்லது இறந்த காலம், எதிர்காலம், வருங்காலம் என்று. அது பின்னால் பார்க்கலாம். நான் இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு வரி சில வரிகளை உருவாக்குவதற்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
0: ஓகே சார்.
1: ஐ, நான், இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஒருமையை குறிக்கும். ஐனா நான் தான். ஐங்கிற எழுத்து தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, சாதாரண பாமரர் கூட. வி, நாங்கள், இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். யூ, செகண்ட் பர்சன், முன்னிலை. தமிழ்ல எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க, தன்மை, முன்னிலை, படர்கை.

0: இருக்கும். இந்த யூ வந்து சிங்குலராகவும் வரும், புளூரலாகவும் வரும், அதாவது ஒருமையிலையும் வரும் பன்மையிலையும் வரும். அப்புறம் ஹி ஷி இட், அது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது அவன் ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள், இது தேர்ட் பர்சன் புளூரல். இப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல நவுனும் வெர்பும் சேர்ந்தா ஒரு வரி உண்டாகும் சொன்னேன். நவுனுனா என்னன்னா பெயர் சொல், உலகத்துல இருக்கிற எல்லா பெயர்களும் உள்ளது நவுன், அதுதான் பெயர் சொல். மரம், வீடு, ராமன், கண்ணன் எல்லாமே ஒரு பெயரை குறிக்கி, அதுக்கு பிரதிப்பெயர் சொல்லுதான் அந்த நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா. அது அதுல வந்து நான் இப்ப நம்ம என்ன சொல்ல போறேன்னா, ஒரு வரி ஒரு வரியை உருவாக்குறத பாருங்க, ரொம்ப ரொம்ப எளிதான ஒண்ணு சொல்லலாம்னு பாக்குறேன். பிளேனா விளையாடுன்னு ஒரு வார்த்தை, பிளே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அது முன்னால ஒரு ஐய போடுங்க,
1: ஐ பிளே, பிளே
0: நான் விளையாடுகிறேன். அதே மாதிரி வி, பிளே பிளே பிளே முன்னால வி, வி அப்போ டபிள்யூ இ, வி விய போடுங்க, வி பிளே, நாங்கள் விளையாடுகிறோம். பாத்தீங்களா, ஒரு வரி அழகா உருவாயிட்டு, யாரும் உருவாக்கலாம், ஆங்கிலத்துல எங்களுக்கு எல்லாம் உருவாக்க தெரியலன்னு கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆங்கிலத்தை சிறப்பா அறியலாம், ஐ பிளே, பி பிளே, அடுத்தாப்புல யூ பிளே, பிளேக்கு முன்னால யூ போட்டோம்னா யூ பிளேன்னு வந்துருது. அதே மாதிரி அப்புறம் தே, தே பிளே, பிளேக்கு முன்னால தே போட்ட அவர்கள் விளையாடுகிறார்கள். ஏன்னா விளையாட்டுங்கிறது விளையாடாதவங்க யாருமே கிடையாது, விளையாட்டுங்கிறது ஒரு ஒரு இயற்கை நியதியானது. அதனால அந்த வேர்பை வைத்து நான் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன், அதனாலதான் அதை சொல்றேன். அப்புறம் பாருங்கம்மா, ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ், அல்லது ஐ ஈட் ரைஸ் எடுத்துக்கிடுவோமே, ஐ ஈட் ரைஸ், அதுல ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வெர்ப், ரைஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். எழு வாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வெர்பை பார்த்து எது யாருன்னு கேள்வி கேட்டா சப்ஜெக்ட் கிடைக்கும். வெர்பை பார்த்து எதை எதை சாப்பிடுறேன், ரைஸ், அது ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதனால ஐ ஈட் ரைஸ்ங்கிறது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல அதுல பாத்தீங்களா, ஈட்டுக்கு முன்னால ஐய போட்ட உடனே ஒரு வரி உண்டாயிருது. எதை சாப்பிடுறேன், ரைஸ் போடலாம், மேங்கோ, இப்ப மேங்கோ சீசன், ஐ ஈட் மேங்கோ.
1: ஓகே சார்,
0: அது இது புரியதுதான், ஐ ஈட் மேங்கோ.
1: ஓகே சார்,
0: அப்படிங்கற மாதிரி அதுலயும் ஒரு ஒரு வரிகள் உண்டாக்கலாம். நான் அடுத்தாப்ல பாருங்க, வாக் வச்சு ஒரு வரி உண்டாக்கலாம் பாக்கறேன். வாக், ஐ வாக், நான் நடக்கிறேன். அது பாருங்க எப்படி, ஸ்லோலி, ஐ வாக் ஸ்லோலி, அதுல சப்ஜெக்ட் ஐ, வாக் verb, slowly-ங்கிறது ஒரு அது ஆப்ஜெக்ட் கிடையாது, adverb. சோ அதே மாதிரி we walk slowly, walk முன்னால we போட்டா ஒரு வார்த்தை உருவாக்குறதுல இருந்து ஒரு verb முன்னால ஒரு subject போட்டாலே, இதுல வந்து நான் வந்து கண்ணன் ராமன்ங்கிற பேரை போடல, ஏன்னா அது முன்னால இந்த வார்த்தைகளை போடும்போது அதுல ஒரு s சேர்க்க வேண்டிய இருக்கு, அதுல ஒரு விதிமுறை வேற இருக்கு, அது அடுத்த படங்கள்ல நான் சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கேன்.
1: ஓகே சார், ஓகே சார், நிறைவு பண்ணிடலாமா சார்?
0: சரி மேடம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி அதாவது ரெண்டு பழமொழி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நியூ ப்ரூம் ஸ்வீப் வெல், புதியவன் வேலை மயக்குது ஆலை, லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி, வணக்கம் சார், வணக்கம் சார். ஃபோர் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும், ஒரே நாளில் அழகாக ஓடு ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்குறோம், இவ்வளோ சிம்பிள். இங்கிலீஷு நம்ம பார்த்து பயப்பட வேண்டாம், இது ஒரு கருவி தான், இது மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை, ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கடைசியாக ஒரு இரண்டு ப்ராவோபோடையும் முடிச்சிருக்கிறாங்க. ஆங்கிலம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இவ்வளோ நேரம் தொலைபேசி இணைப்பில் நம்மளோட இணைந்து நமக்கு சூப்பராக வழி நடத்தி அழகாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன, மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோ தனியாக நின்று கொண்டிருக்கிறது. ரோபோ, மன்னர் எங்கே?
1: பாஸ், இன்னும் அரசவைக்கு வரவில்லை.
0: அப்போ நீ சும்மா தான் இருக்கிறாயா? இந்த செய்தித்தாளில் எனக்கு முக்கிய செய்திகளை படித்து காட்டு.
1: முக்கிய செய்தியை படிக்க வேண்டும். செல்போன் பேசியபடி இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் விபத்தில் சிக்கினார்.
0: ஆஹா, காலையிலே இந்த செய்தியா? எத்தனை முறை கூறினாலும் அபராதம் இட்டாலும் அவர்கள் திருந்துவதில்லை. சரி சரி ரோபோ, இந்த மாதிரி செய்தி எல்லாம் வேண்டாம். காலையில் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது, அதனால் வேறு செய்திகளுக்கு செல்வோம். ஆரோக்கியத்தை குறித்து ஏதேனும் செய்திகள் இருந்தால் படி கேட்போம்.
1: ஆரோக்கிய செய்திகள் படிக்க வேண்டும். சமீபத்திய ஆய்வின்படி உலக மக்களிடையே கொலஸ்ட்ரால் அதிகரித்து இருக்கிறது.
0: அது என்னவோ உண்மைதான். சாப்பிடுவது, உட்கார்ந்தபடியே வேலை பார்ப்பது, மறுபடியும் சாப்பிடுவது, தூங்குவது, அமர்ந்தபடியே வேலை பார்ப்பது, இதையே ரிபீட் மோடில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது மன்னரை போன்று மக்கள். என்ன, கொலஸ்ட்ரால் இருக்கத்தானே செய்யும்.
2: என்ன உரையாடலில் எனது பெயர் அடிபடுகிறது, என்ன விஷயம்?
0: ஆஹா, மன்னர் வந்து விட்டார். கேட்டிருப்பாரோ, சமாளிப்போம். அது வந்து மன்னர் வேண்டே, தாங்கள் ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக உழைப்பதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தோம்.
2: ஓஹோ, அப்படி அப்படி, பேசுங்கள் பேசுங்கள், நிறையவே பேசுங்கள். ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன இருவரும் செய்தித்தாளில் மூழ்கி விட்டீர்கள். அப்படியெனில் அதில் ஏதேனும் முக்கிய செய்தி வந்துள்ளது, அப்படித்தானே?
0: மன்னா, முக்கிய செய்தி வந்தால்தான் செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்பதில்லை. செய்தித்தாள் படிப்பதால் பொது அறிவு வளரும். அது சரி, அது இருப்பவர்கள் தானே அது குறித்து யோசிக்க வேண்டும். இந்த மன்னருக்கு தான் அது இல்லையே.
2: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, தாங்கள் தான்.

0: செய்தித்தாளை திரும்பி பார்ப்பது கூட இல்லையே, அவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்களே என்று கூற வந்தேன்.
1: ஆமா மந்திரியாரே, நான் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறேன். செய்தித்தாள் படிப்பதற்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது.
0: சாக்கு போக்கு, வேண்டுமென்றால் நேரம் ஒதுக்கி செய்தித்தாள் படிக்கலாம். செய்தித்தாள் படிப்பதனால் எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ள இயலும். உலக நடப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். பொதுமக்கள் சமீப காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கி இருக்கிறார்கள், அதற்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் கூட தெரிந்து கொள்ளலாம் அண்ணா.
1: ஓஹோ, செய்தித்தாள் படித்தால் பிரச்சனைகளும் பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? அப்படி என்றால் மந்திரியாரே, நீர்தான் அதிகமாக செய்தித்தாள் படிப்பவராயிற்றே. எங்கே சமீபத்தில் மக்களிடையே நிலவும் ஒரு பிரச்சனை, அதற்கான தீர்வையும் கூறும் கேட்போம்.
0: மன்னா, சமீப காலங்களில் மக்களிடையே கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் மிக அதிகமாக காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள் மன்னா.
1: சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இதற்கான தீர்வை கூறும்.
0: இதற்கு முறையான உடற்பயிற்சியும் சரியான உணவு பழக்கமும் தான் சரியான தீர்வாம்.
1: ஓஹோ, அப்படி என்ன உணவு பழக்கம் கொலஸ்ட்ராலை குறைக்கும்?
0: மன்னா, பார்லி அரிசி கஞ்சியை தினமும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அது நமது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை அழித்து நல்ல கொழுப்பை மட்டுமே உடலில் தக்க வைக்குமா?
1: அப்படியா? ஆமாம், அதற்கு இந்த பார்லி அரிசி கஞ்சி எந்த வகையில் உதவுகிறது?
0: இந்த பார்லி அரிசி கஞ்சியில் பீட்டா குளுக்கோன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதுதான் நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அழித்து நல்ல கொழுப்பை மட்டும் தங்க வைக்க உதவி செய்கிறது. இதனால் அதிக அளவு கொலஸ்ட்ரால் பாதிக்கப்படுபவர்கள் இதய நோய், மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரலாம்.
1: ஆமாம், இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்?
2: இதெல்லாம் நாங்கள் செய்தித்தாளிலிருந்து தெரிந்து கொண்டோம்.
0: ஆம், அதிலிருந்துதான் தெரிந்து கொண்டோம் மன்னா.
1: அப்படி என்றால் நான் இப்போதே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன்.
0: முடிவா? என்ன மன்னா அது?
1: தினம் தினம் செய்தித்தாள் படிப்பது என்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறார். யாராவது நல்ல ஆட்கள் இருந்தால் கூறும், உடனே பணிக்கு எடுத்துக் கொள்ளலாம்.
0: உதவியாளரா? எதற்கு மன்னா?
1: வேறதற்கு, எனக்கு செய்தித்தாளை படித்து காண்பிக்கதான்.
0: என்ன, அப்போ தங்களின் செல்லப்பிள்ளை இந்த ரோபோ?
1: இந்த ரோபோவை எல்லாம் நம்ப முடியாது, திடீரென்று ஸ்ட்ரக் ஆகி நின்றுவிடும். அப்படி உதவியாளர் கிடைக்கவில்லை என்றால் மந்திரியாரே, நீரே எனக்கு...
0: ஐயோ, எனக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கிறது.
1: என்ன மந்திரியார் தலை தெரிக்க ஓடுகிறார்? அந்த பயம் இருக்கட்டும், இனி யாராவது என்னை செய்தித்தாள் படிக்க கூறுங்கள், பார்ப்போம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு வச்சிங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் சுந்தரி சோமசுந்தரம். தொடர்ந்து 8:02, 8:30, 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையா அல்லது நிம்மதியா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆயாச்சு. திரையர நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறோம் நான் உங்க தோழி ஆஜய் ஜெயமா செபாஸ்டியன் மற்றும்
2: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
1: சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து என்னதான் பாடல்கள் வந்தாலும் இந்த இடைக்கால பாடல்கள் வந்து கண்டிப்பா எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கும்.
2: கண்டிப்பா.
1: சோ அந்த மாதிரி பாடல்களை என்ன ரசிச்சு கேட்பேன் அப்படின்றவங்களா தான் கண்டிப்பா இன்னைக்கு திரையர நிகழ்ச்சியில அவங்க கண்டிப்பா பதில் சொல்லிடுவாங்க.
2: ஓ, 80s கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் ஷோ மாதிரி இன்னைக்கு திரையருவியில வந்து ஃபுல்லா வந்து 80s பாடல்களை உலவ வர போகுதா?
1: கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. கக்கக்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா 80s உள்ள ஸ்டார்டிங் மியூசிக் மட்டும் நம்ம கொடுக்க போறோம். பாடல் வரக்கூடிய ஆரம்ப அந்த இசையை கொடுக்க போறோம். இதெல்லாம் எங்களுக்கு தூசுங்க, நான்லாம் கண்டுபிடிச்சிருவேன்.
2: ஜுஜு பீமா இப்ப பாருமா அப்படின்ன மாதிரி எல்லாரும் பதில் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னா கால் பண்ணுங்க
1: 0462-2516-1132 அப்படின்னா 0462-2516-1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில இணைய போற முதல் நேயர் யார், இங்க இருந்து வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார், எங்க இருந்து?
3: பேசுறேன்
1: தேவிஸ்ரீ அம்மா. உங்களுக்கான ஆடியோ எடுத்து வச்சாச்சு.
3: வணக்கம்.
1: போட்டலாம்.

0: ஆனந்தமே வைதை காத்திருந்தாள்.
1: அதாங்க
0: சொன்னேன் படம், இளையராஜா மியூசிக், விஜயகாந்த் ரேவதி நடிச்ச படம்,
1: சூப்பருங்க.
2: டஃப்பாக கொடுத்தாலே தேவிஸ்ரீ கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக கொடுத்தா கேட்கவே வேணாம். சூப்பராக முதல் நேரே அட்டகாசமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
2: வாங்க. வணக்கம்.
3: அன்பு சகோதரர்களுக்கு காலை வணக்கத்துடன் ஆய்க்குமி சுப்பிரமணியன்.
1: சுப்பிரமணியன் சார், உங்களுக்காக ஒரு இடைக்கால பாடல் எடுத்து வச்சாச்சு, கண்டுபிடிச்சிருங்க.
3: சரிங்கம்மா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: படம் இதய கோயிலா?
0: ஆ
2: இதே கோயிலே தான்.
1: இதயம் ஒரு கோயில் சரிதானா?
2: சரிதான் சார், மிகச்சரிதான், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம்.
1: மனசுல இருந்து வெளியில வராம
2: ஆனா உங்களையும் அறியாம உங்களோட அப்படி பாடிய காமிச்சிட்டீங்களே, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி. நாங்கெல்லாம் எயிட்டிஸ்ல எங்கங்க இங்குங்க எல்லா பாட்டுனாலும் தெரியுன்ற மாதிரி வந்த ரெண்டு நேர்களுமே அட்டகாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க பதில. ஸோ நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடலும் கேட்க இருக்கிறோம். என்ன திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, காதலி விழுந்தேன் திரைப்படத்தில் இருந்து பாட கேட்க இருக்கிறோம். விஜய் ஆண்டனியுடைய குரலையும் இசையிலையும் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் நான் என்ன இது கேட்டாலும் சொல்லிடுவேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணையலாம். இந்த மாதிரி எயிட்டிஸ் பாடல்கள் தான் கொடுத்து கேட்டுட்ருக்குறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர்களுக்கு நான் பேசும்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசைமலையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.

0: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடுசத்தான் மனுஷன் தின்னு தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடுசத்தான் மனுஷன் தின்னு தோல வச்சு

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மணி 13 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. திரையறிவு நிகழ்ச்சி தான் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இடைக்கால பாடல்களை கொடுத்து அது என்ன பாடம் என்ன திரைப்படம் அதுவும் ஆரம்பத்தில் தான் கொடுக்குறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க நேயர்களும்.
2: ஆமாம், வா அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து?
3: சென்னையிலேருந்து மாலினிதேவி பேசுகிறேன்.
1: மாலினிதேவி அம்மா, உங்களுக்கான ஆடியோ கொடுத்துடலாமா?
3: ஆ கொடுங்க, ஈஸியாக கொடுங்கப்பா.
1: ஈஸியாக தான் இருக்கும், கண்டுபிடிச்சிருவீங்க. ஆ

0: கண்டுபிடிச்சிடுறாங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
2: அந்த அளவுக்கு இந்த இடைக்கால பாடல்கள்லாம் அப்படியே மனதோறு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா கூட அந்த வாய் வரைக்கும் வருது, இங்கே வரலன்னா கூட டப்புன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து சொல்லிடுறாங்க
0: இல்லையா. அப்படி நிறைய இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கான ஆடியோஸ் நாங்கள் விளையாடுறோம், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 8:14:27 தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா 8:15 நம்ம ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து 8:30 இதே மாதிரி இடைக்கால பாடல்களுடைய இசை கொடுத்து என்ன பாடல் என்ன திரைப்படம் தான் கேட்க இருக்கிறோம். ரெடியாக இருங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Pioneer, in its editorial piece, states addressing India's job crisis. The paper says the employment question is not merely economic, it is deeply linked to dignity and aspiration of the youth and affects national confidence. Any nation that aspires to be superpower must be backed by its youth that is meaningfully employed and has a positive mindset. Indeed, India is one of the youngest nations of the world and has a sizable youthful energy. But if it is not engaged in constructive work, there is a high chance of it going wayward. In keeping with his commitment to provide jobs, Prime Minister Narendra Modi presided over the 19th edition of the Rozgar Mela. Quad grouping is vital, says Japan's Foreign Minister Toshimitsu Motegi, reports a Hindu. And finally, Delhi's shopping problem just became a business. Well, the Pioneer reports that Carryman, which began operations in Lajpat Nagar in April, offers shoppers a trained assistant who accompanies them through the market, carries their bags, holds their spot in queues, helps them navigate stores. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi today. UN Home Minister Amit Shah says government has excluded all tribal communities from mandate of uniform civil code. Petrol price hike by 2 rupees 61 paise per litre, while that of diesel by 2 rupees 71 paise per litre. National Testing Agency postponed CUET UG 2026 examinations scheduled for the 28th of this month. External Affairs Minister Jaishankar says India and US have strong interest in combating terrorism in all its forms and manifestations. US President Donald Trump says India can trust on him, also says he's a big fan of Prime Minister Modi. And with that, we end the morning news. Have a nice day.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: முப்பது நிமிடம் ஆயிட்டு இருக்குது. திரையரு நிகழ்ச்சி தான் நாம இனி கேட்க போறோம். பாத்தீங்கன்னா திரையரு நிகழ்ச்சியில வந்து இடைக்கால பாடல்களை தான் கொடுத்து என்ன திரைப்படம் என்ன பாடல் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேர்களும் ரொம்ப அட்டகாசமா இதெல்லாம் மியூசிக் போறப்பே கண்டுபிடிச்சாங்க. சிலது தெரியலனாலும் அப்படியே யோசிச்சாலும் சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் வந்து எல்லா நேர்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா?
4: ஆமா, ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்டோம். அதுக்கு முன்னாடி 3 நேருமே அட்டகாசமா பதில் சொன்னாங்க. நீங்களும் திரையரவி நிகழ்ச்சியில பாடல்களுக்கு பதில் சொல்லணும், நீங்க திரையரவியில பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க.
3: 0462251132 அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நினைச்சுறேன்.
3: கோமதியம்மா, உங்களுக்கு நான் ஆடியோ பிளே பண்ணிடலாமா?
5: பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சிருவீங்க.
1: இல்ல அதான் அந்த பாடலோட ஆரம்பம் சொல்லணுமோ?
2: ஆமா, படம் பேர் தெரிஞ்சதா?
1: படம் பேர் இல்ல, எல்லாம் அந்த மனசுல இருக்கு வாய்க்குள்ள வர மாட்டேங்க.
2: சரி, கோமதி அம்மாக்காக ஒரு தடவை இன்னும் சீக்கிரமா பிளே பண்றோம், கேளுங்க பாப்போம்.

0: பொன்மானம் பன்னீர் தூவும் அந்த பாட்டா மேடம்?
1: ஐயோ,
0: கிட்டத்தட்ட படம் பேர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லி
1: கொஞ்சம் ரைமிங்கா வந்தீங்க. சரி ஓகே, உங்களுக்காக படம் பேர் டைரக்டா சொல்லிடலாமா, இல்ல ரஜினிகாந்த் அவர்களும் பாக்யராஜ் அவர்கள் அம்பிகா அவர்கள்லாம் படத்துல இருந்தாங்க, இந்த க்ளூ போதுமா?
2: சங்கீதம் அவங்க என்ன
1: அவங்களோட

0: என்ன சொல்கிறது, அப்படியே அவங்களுக்கு இங்கே வர இருந்தது. பட் நம்ம க்ளோஸை வச்சு அவங்க படம் பேர் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்காகவே வாழ்த்துக்கள் கோமதி அம்மாக்கு. அடுத்த நேயர் பாடல் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
1: யார், எங்கேருந்துமா?
2: நலமா இருக்கிறோம்
1: பத்மாமா. சூப்பரா வந்துட்டீங்க அட்டகாசமா நிகழ்ச்சியில. உங்களுக்கு ஆடியோ கொடுத்துடலாமா?

0: சூப்பருங்க, கரெக்டா சொல்றீங்க, வாழ்த்துக்கள்மா.
1: பத்மாமா அழகாக கண்டுபிடிச்சாங்க, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நேர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம், ஆனால் அதற்கு முன்னாடி பாடல் கேட்க போகிறோம்.
0: திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் தான் தனுஷுடைய குரல்லையும் அவருடைய பாடல் வரிகள்லையும் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: திரையறிவு நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து இடைக்கால பாடல்களுடைய ஆரம்பத்தை தான் கொடுத்து என்ன பாடல் என்ன திரைப்படம்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நீர் யார், இங்கிருந்து வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கம்.
3: இனிய நற்காலை வணக்கம்.
2: சொல்வது வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: நலமா இருக்கோம் சார். சந்திரசேகர் சார், மகிழ்ச்சி சார். இதோ
2: எல்லாமே இடைக்கால பாடலா, நாம படம் அது இதெல்லாம் வருது.
3: இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க.
2: ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருங்க மேம்.

0: சந்திரசேகர் சார் கண்டுபிடிச்சிங்களா?
1: கேட்டேன்
0: ஆ
1: இது முத்தமிழ் கவியே வருக
0: ம்
1: வருக அந்த பாட்டு மேம்.
2: என்ன படம் சார்?
1: பார்த்த பறவைகள் தானே?
0: இல்லையே.
1: இல்லையா?
2: இல்லை.
1: எதற்குடுங்க படத்துக்கு?
2: ரஜினிகாந்த் சார், பிரபு சார், ரெண்டு பேரும்
0: அண்ணன் தம்பி பத்தி வருமே.
1: அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்க பிரபு.
0: அடிக்கடி ஞாபகம் மருதி இருக்கும் அவங்களுக்கு.
1: இல்ல இல்ல, எனக்கு படத்துக்கே டைரக்டா பேர் க்ளூ கொடுங்களேன் மேம்.
2: ஓ, பார்த்த பேர் கேவா?
1: இப்போ நேத்து என்ன ஆச்சு எனக்கு படத்தே தெரியல. நானும் இன்னொரு ஆர்ஜிவ எப்படி உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா நேருக்கு நேர் அது மாதிரி கேக்குறேன்.
2: ஓஹோ, ரெண்டு வார்த்தைகள்ல வரும் படம் பேரு. சுஹாசினி அவங்க தான் இந்த பாட்டுல எக்ஸாக்டா வருவாங்க. முத்தமிழ் கவியே வருக, ரஜினிகாந்த், சுஹாசினி காம்பினேஷன் எடுத்தாலே ரொம்ப கம்மி தான். நீங்க ஈஸியா சொல்லிடலாமே. பிரபுவும் குஷ்புவும் இணைந்து நடித்திருப்பாங்க. பரவாயில்ல சார், ரெண்டு வார்த்தைகள்ல வந்த படம். தர்மமே வெல்லும்
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்கன்னா
2: எப்பவுமே சந்திரசேகர் சார்ட்ட பேசும்போது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அழகா கொண்டு போய் அதை க்ளூ கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல படம் பேர.
0: கண்டுபிடிச்சிட்டு தான் போவேங்கிற மாதிரி வந்துட்டாங்க.
2: பாட்டும் அட்டகாசமா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. படத்துக்கு மட்டும் க்ளூ கேட்டு க்ளூ கொடுத்தும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அழகா
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா? மகாலட்சுமி அம்மா குலவணிகபுரமா?
2: கடையநல்லூர்.
0: கடையநல்லூர். ஓகே அம்மா, உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குமா? நீங்கள் எப்படி
3: இருக்கீங்க?
0: உங்களை அவளையும் எடுத்து வச்சிட்டோம், கண்டுபிடிக்க பாருங்க.
2: சூப்பர்மா மகாலட்சுமி அக்கா. மகாலட்சுமி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த பாட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம்.
0: சூப்பர்மா சூப்பர்மா. மியூசிக் போறப்ப படம் பேரை சொல்லிட்டே பாட்டை பாடிட்டாங்க. நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். அது மியூசிக் போறதுக்குள்ளே ஜானி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டாங்க இல்லையா?
2: ஃபோனில் ரிங் டோன் வரும்போது டங் அப்படின்னு வந்தோடனே டப்புனு ஃபோனை அட்டன் பண்ணுற மாதிரி டோன் வரதான் செஞ்சது. அழகாக ஜானகி அம்மாவோட ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? நிறைய பேருக்கு ஜானி படத்துலேருந்து மகாலட்சுமி அம்மா அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. விக்னேஸ்வரனுடைய பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் யுவன் சங்கர் ராஜா அனு ராகு குல்கர்ணி அவங்க இணைந்து பாடின பாடல். என்ன திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வலிமை அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: மணி 47 நிமிடத்துல திரையுள் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவான நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கண்டுபிடிங்க.
4: சூப்பர்.
6: சுப்பிரமணியன் சாருக்கு வாழ்த்துக்கள். நிறைவான நேரம் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க.
4: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. சீதாராமம் திரைப்படத்தில் மதன் காக்கியோட பாடல் வரிகளில் விஷால் சந்திரசேகரோட இசையில் அரவிந்த் அனஸ்ட் அவங்களுடைய குரலில். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன் மற்றும்
6: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
4: நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேரட்டை இணைஞ்சிருங்க.

0: திரையரு நிகழ்ச்சியில அடுத்து கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது. அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல

0: பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாகிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார், இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. திரு நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. விடுதலை பார்ட் ஒன் திரைப்படத்துலேருந்து இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் அவருடைய குரல்லையும் பாடல் வந்துட்டுருக்கு, கேரட்டை இணைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான செய்திச்சிருக்கோம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியாக கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையா அல்லது நிம்மதியாக தான் பேச இருக்கிறோம். ஸ்டேட் உண்டாயிருங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லேன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாடா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பனஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 9:03 ஆகிட்டு இருக்குது. நேர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புல தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தாங்க பேச போறோம். காலையில் எந்திரிச்சது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிலேருந்து நம்ம ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையில். இன்றைக்கி என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வந்து நிறைய நேரம் நம்ம இப்படி ஓடி ஓடி இது பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, சரி பின்னாடி நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓட தேவையில்லைங்கனால தான் பார்த்து பார்த்து பண்ணுவோம். இப்படி வாழ்க்கை போராட்டத்தில் இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால நமக்கு நேரத்தை இழக்கிறோமா இல்லை நிம்மதியை இழக்கிறோமா இப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். 0462-2516-1132 அப்படி இல்லைனா 0462-2516-1133 அப்படிங்க. எங்களுக்கு வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழக்கிறது நேரத்தையா நிம்மதியா, நேயர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நிமிஷம் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கேருந்து சார்?
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேன்.
1: சங்கர் சார் சொல்லுங்கள், முதல் நேரம் வந்திருக்கிறீங்க.
2: வணக்கம் வணக்கம். அதாவது வாழ்க்கை போராட்டத்துல மனுஷன் வந்து ரெண்டையுமே தான் இழக்கிறோம்மா.
1: ரெண்டுமே தான், எதுவும் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது.
2: ஆமா, நிம்மதியை இழக்கிறோம். அந்த நிம்மதியை இழக்கிற காரணத்தினால நேரத்தை இழந்துடுறோம். ஏதாவது ஒண்ணு இழந்தா கூட நம்ம திரும்ப பெற்றுக்கலாம் பாத்துங்க. அந்த நேரத்தை இழந்தா திரும்ப பெறவே முடியாது.
1: ரெண்டுமே இழக்கிறோம் தான்.
2: ஆமா,
1: சூப்பர் சார் வந்தீங்க. முதல் நேரா சாட்டில் உங்க வேலை சொல்றீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளங்கோவன். காலை
1: காலை வணக்கம் இளங்கோவன் சார், சொல்லுங்க உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு?
3: வாழ்க்கைங்கிறதே போராட்டத்தை போராட்டத்தை பிறக்கிறோம், இறக்கும் போது அதே போராட்டத்தை தான் இருக்கிறோம். ஆனா அந்த போராட்டங்கிறது வந்து அந்த நேரத்தை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நிம்மதியை கொஞ்சம் நம்மளுக்கு தேடிக்கலாங்கம்மா. அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தாத காரணத்தினால்தான் அந்த நிம்மதியை இறக்க வேண்டியது.
1: நன்றி சார் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
4: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
4: அதாவது வந்து மேடம், சிந்திச்சு சிந்திச்சே நேரத்தை இழக்கிறாங்க மேடம். வாழ்க்கை போராட்டத்துல வந்து அவங்க அப்படி இருக்காங்க, இது எப்படி இருக்காங்க, நம்ம அப்படி நம்ம அவங்க மாதிரி எப்ப நம்ம ஆகுறது, நம்ம எப்படி நம்ம முன்னேறது, நம்ம எப்படி இது பண்றதுன்னு தெரியாம அது யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி நேரத்தை இழக்கிறாங்க. இதனால நிம்மதியும் போகுது. முன்னேறவங்களை பார்த்து நம்ம யோசிக்கிறத விட நம்ம முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி எல்லாம் நம்ம அவங்களை கடந்து போகணும், நம்ம எப்படி இதாகணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா அந்த நேரமும் இறக்க மாட்டோம், நிம்மதியும் போகாது அப்படிங்கறது என்னோட கருத்து. நன்றி வணக்கம் மேடம்.
1: சூப்பர் சார் நன்றி. நன்றி நிகழ்ச்சியில பேசுற நேயர்களுக்கு. இப்போ முதல் நேர் மட்டும்தான், ரெண்டுமே இழக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நேரத்தை தான் இழக்கிறோம், அதனால நிம்மதி இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்கள்கிட்ட. நிகழ்ச்சியோடைய முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு. லக்கி பாஸ்கர் திரைப்படத்துலேருந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணாவுடைய பாடல் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில் அனந்த் அரவிந்தா அவங்களுடைய குரலையும் ஸ்வேதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 11:11 ஆகிட்டிருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழுக்கிறது நேரத்தையா அல்லது நிம்மதியா அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சத்தியமங்கலம் தட்டாம்பாளையம் சேர்ந்து கோயில பள்ளிக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: ஆமா, வாழ்க்கையில் வந்து நிம்மதியா நேரம் இதான் கேட்டிருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் ஏமாந்தா வாழ்க்கையே தவஞ்சிருக்கோம். தன்னம்பிக்கை இருக்கீங்க, எதுக்காக இருந்தாலும் தன்னம்பிக்கையை நாம விட்டுட்டான்னு நேரம் மட்டும் இல்ல, வாழ்க்கையே பறி போயிரு சூழல் வந்துருங்க. அத எதனால இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு கண்டறிஞ்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்,
1: சசிகலாமா? சொல்லுங்க சசிகலாமா, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: நேரமும் நிம்மதியும் நல்லா இருந்தா வாழ்க்கை வந்து போராட்டமாவே அமையாதுப்பா. இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்வோம்னு சொல்றாங்களப்பா. ஆனா இருப்பது கடனும் வறுமையும் தானப்பா. இதை வச்சு எப்படிப்பா வாழ்றது? அப்ப அதை நினைச்ச குடும்பத்தினருக்கு வந்து எதிர்காலம் பத்தி பயம் இருக்குல்லப்பா, மன உளைச்சல் ஏற்படும்ப்பா. எப்பயும் எப்ப இந்த எதிர்காலம் வந்து நிம்மதியா இருக்காதுன்னு சொல்லி ஒரு மனப்பான்மை ஏற்படுதுப்பா. ஆக வாழ்க்கை போராட்டத்துல வந்து நாம் இழப்பு வந்து நிம்மதிய நேரம்தே இருந்தாலும் கூட ஒன்ன மட்டும் கவனத்துல கொள்ளணும்ப்பா. இழக்கப்படும் நேரத்தை வந்து எந்த வழியிலையும் திரும்ப பெற முடியாதுப்பா. ஆனா இழந்த நிம்மதிய நம்ம நேர்வழியில் சென்று திரும்ப பெற முடியும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. சோ இழப்பது வந்து நேரம் தான், நிம்மதியை கூட திருப்பி இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
4: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
4: வாழ்க்கை போராட்டத்தில் நாம இழப்பது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் நிம்மதியை என்ன சொல்லுவேன் மேடம்? காரணம் என்னன்னா, அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தோல்வி அடையும் போது நிம்மதியும் போயிருது, மகிழ்ச்சியும் இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு.
1: நன்றி.

நன்றி, வந்தீங்க கிறிஸ்பாவுக்கு வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. இன்னும் வந்து நேர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிம்மதி ஒருத்தர் நேர முடியும் மாதிரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. மதுராசி திரைப்படத்தில் விவேக் அவர்களுடைய பாடல் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில், ரவி ஜி அவர்களுடைய குரலில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: வாழ்க்கையில பிஸியா ஓடி ஓடி ஓடி திரும்பி பார்த்தோன்னா அந்த நேரம் வந்து எல்லாம் போயிடுது. சரி, நிம்மதியாவது இருக்கலாம், பார்த்தா அதுவும் இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதை பார்த்தா பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை போராட்டத்துல நாம இழக்கிறது நேரத்தையா அல்லது நிம்மதியான்னு.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 9:18 ஆயிட்டு இருக்குது. நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யார்? எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
1: பாலங்கட்ட காமராஜ், திருவள்ளூர்ல இருந்து.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கைங்கிற போராட்டத்துல வந்து நேரத்தை தான் நம்ம ரொம்ப வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுதான் நம்ம ஆயுளையும் குறைக்குது.
0: ஸோ நேரம் தான் இல்லையா இழக்கிறது?
1: ஆமா, நேரம் தான் எடுத்து ஆகணும் போராட்டத்துல.
0: சூப்பர் சார், நன்றி.
1: சரி, சந்திக்கையில ஒவ்வொரு கதைகள்ல இறங்கையில இந்த போராட்டம் தான். அதுக்குதான் வந்து நேரத்தை நம்ம செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது நம்ம ஆயுளையும் குறைக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதை பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: வாழ்க்கையே போராட்டம் தாமா. இந்த போராட்டத்துல வந்து நாம நிம்மதியை

0: அமுத தமிழை இனிதை பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
1: ஜெகதீசன் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
0: வாழ்க்கையே போராட்டம் தாமா. இந்த போராட்டத்துல வந்து நாம நிம்மதியே தாமா இழக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும் போது நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கும். நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா அமையும். அந்த எண்ணத்தோடைய செயலோடைய நம்ம வாழ்ந்தா நமக்கு வந்து நிம்மதியை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு போராட்ட களத்துலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதிலே நம்ம நிம்மதியை இழந்துகிட்டு இருக்கிறோம். வாய்ப்புமே.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: அதாவது வாழ்க்கை இன்னும் போராட்டத்திலும் கேட்டிருக்கீங்க. அதாவது வாழ்க்கை போராட்டத்துல வந்து நிம்மதியை நாம இழக்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம நேரத்தை என்னைக்கு இழக்கிறோமோ அப்ப நம்ம நிம்மதி அடைந்துடும். அதாவது நேரத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்திக்கிறது இல்ல, இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம நேரத்தை சரியான முறையில நம்ம எந்த பருவத்துல நாம என்ன பண்ணணுமோ அதை சரியா கத்துக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில கத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நாம என்ன செய்ய போறோம் இல்ல என்ன செய்யறோங்கிற ஒரு புரிதல் நிச்சயமா நமக்கு கிடைச்சிடும். அப்ப நாம நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனா இருந்தாலும் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. அடிக்கடி சொன்ன விஷயம் பயன்படுத்தினாலே நிம்மதி இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் தொடர்ந்து நேயர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு. நேயர்களே, தேசத்தின் குரலாய் மக்களின் மகிழ்வாய் 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தன் சோர்விலா சேவையை தொடர்கிறது நம் ஆகாஷ்வாணி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல இருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஏ ரகுமான் இசையில் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் வரிகளில் பாடகி பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் பாடியிருப்பாங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாட கேட்கலாம். தொடர்ந்து அணிஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:26 ஆயிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்கோட் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நாம வாழ்க்கை போராட்டத்துல இழக்கிறது நேரத்தையா அல்லது நிம்மதியா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம்
1: காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? உற்சாகமா வந்துட்டீங்க.
1: அதாவது மேடம், அதாவது என்னைக்குமே வீணாக்க கூடாது மேடம். எங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடம், சின்ன வயசுல எல்லாம் ஒரு வேலைக்கு ஒரு நாள் போற மூணு நாள் வீட்டையே சுத்திக்கிட்டு இருப்பேன். மண்டல கூட அப்பா, இந்த வயசுல நீ போராடலன்னா பின் வயசுல நீ யாருக்குன்னு குடும்பத்துக்கு எப்படி போராடுவ அப்படின்னு மண்டல அடிக்கும் போது அது என்ன நிம்மதியை தருது நமக்கு அப்பா. ஆமா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் எனக்கு 57 ஆகுது மேடம். பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு எந்த ஒரு நிம்மதியும் அவங்க கஷ்டத்தை கொடுக்காம அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கற காரணம் என்னன்னா, நேரத்தை வீண் படிக்க கூடாது. இப்ப நான் வெளிமாநிலத்துல இருந்து வரும், ஒரு மாசம் லீவ்ல லோக்கல் எனக்கு வேலை கொடுப்பாங்க 10 நாளைக்கு. எங்க வீட்டுல பெரிய மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷம் நிம்மதியா இருப்பாங்க. பரவாயில்லையா, 10 நாள் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த குடும்பமும் வளம் வருது. ஏன்னா நேரம் கிடைக்கும் போது நம்ம எதையுமே கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளும் போது தூக்கி கொள்ளுன்னு இருக்காங்க. அது கண்டிப்பா நேரம் கிடைக்கும் போது வீணா கூட போராட்டம் வாழ்க்கை போற போராட்டம் தானே மேடம்.
0: அதனால நேரத்தை கரெக்டாக பயன்படுத்த. நன்றி சார், நன்றி. நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நிம்மதியாக இருக்கலாங்க. அதனால நேரத்தை இழந்துடாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ் சார் சொல்லுங்க.
2: அதாவது மேடம், நல்ல அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி. நேரம் இல்லைன்னா கிடையாது மேடம். அதாவது நம்ம இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து நிறைய நேரங்கள் இருக்கு. ஆனா அந்த நேரங்களை நம்ம சரியா பயன்படுத்தாதனால நமக்கு வந்து நிம்மதி குறைபாடு நிறைய இருக்கு மேடம். இன்னைக்கு போராட்டங்கள்ல வந்து வாழ்க்கையில, இப்ப உதாரணத்துக்கு வைங்க, குழந்தைகளை வந்து, பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அந்த குழந்தை தொழிலாளர்களை கூட ஓரளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம். அந்த குழந்தைகளுக்கு படிக்க எல்லாமே வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி நேரத்தெல்லாம் ஒதுக்கிதான் கொடுக்குறோம். ஆனா அந்த சமுதாயத்தோட போராடுறதுக்கு அந்த குழந்தைங்க வெளியே போகும்போது எவ்வளவு நிம்மதி குறைபாடான விஷயங்களை சந்திக்கிறாங்க. இப்ப அண்மையில மாணவர்கள் கூட தேர்வு, நீட் தேர்வு எழுதினாங்க, நல்லா போராடி எழுதினாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல செய்த தவறுக்காக எல்லா மாணவர்களும் திருப்பி எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு போராட்டம். அப்ப நிம்மதி குறைபாடு வருது இல்ல.
0: நேரம் வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்
2: மேடம்.

0: நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தலையே தவிர நேரங்கள் எல்லாருக்குமே இருக்கு மேடம். அன்னைக்கு இருந்ததும் 24 மணி நேரம் தான், இன்னைக்கு இருக்கிறதும் நேரம் தான். ஆனா அந்த நேரத்தெல்லாம் கொஞ்சம் வீணாக்கிட்டு போராடும் போது நிம்மதி குறைபாடு நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு போட்டி மிகுந்த உலகம், எல்லா விஷயத்திலயுமே போராடிதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அப்படி போராடும் போது நிறைய நிம்மதிகளை தான் நம்ம இழக்கிறோம் மேடம்.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ பாத்தீங்கன்னா நேரம் இருக்குது, ஆனா கரெக்டா நம்ம அதை செய்யல, போராடம் வந்து அந்த விஷயத்துல வந்து கரெக்டா நம்மளுடைய எஃபர்ட் கொடுக்கலன்னா நிம்மதி இழந்துரும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம், வாழ்க வளம்பே.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
2: சாந்தி பேச.
1: சாந்திமா சொல்லுங்க.
2: அதான் வாழ்க்கை போறது நேரத்தை தான் இழக்கிறோம். நிறைய பேர் படிக்காம விட்டோம் அப்படின்னு அதே சொல்லிட்டு இருப்பாங்க. நேரத்தை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அப்படினாலே நம்ம நிம்மதிங்கிறதும் வந்துடும். காலம் பண்போன்றதுங்கிறோம்ல, அது நிறைந்த மதியும் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. இப்போ பேசின நேர்கள் எல்லாமே நேரத்தை தான் நம்ம வந்து இழக்கணும். சரியாக பயன்படுத்திட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம், இல்லைன்னா நிம்மதி இழந்துடும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் விவேக்குடைய பாடல் வரிகளில் தனுஷ் மற்றும் சோனிட்டா காந்தி இணைந்து பாடின பாடல் பாடக்கிட்டே இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: அப்டேட்டடா இருங்க, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 34 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அனந்த பொங்காட்ட நிகழ்ச்சியில. வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழுக்கிறது நேரத்தையா அல்லது நிம்மதியா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், கோயில்பட்டியிலிருந்து பாடு பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு தினவா இருக்குது?
2: நேரம் வந்து கணக்கு,
1: ம்,
2: இது நேரம் வந்து அது தன்னால எப்பயும் அது நம்ம எப்பயும் நம்ம சொன்னாலும் சொல்லத்தாலும் நேரம் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும்.
1: ம்,
2: ஆனா நிம்மதிங்கிறது அப்படி கிடையாது.
1: ம்,
2: எப்பயாவது ஒரு நேரம் தான் வரும்.
1: ம்,
2: ஆனா வாழ்க்கையில போராட்டம் இருந்தா தான் வாழ்க்கையில வெற்றி வரும். அதாவது நிம்மதி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம்.
1: அதனால நிம்மதியும் தான் நம்ம இழக்கிறோமா இல்ல நேரத்தை இழக்கிறோமா?
2: அதாவது நம்ம ரெண்டே நமக்கு வேணும், நிம்மதியும் வேணும் நேரமும் வேணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் வந்து நம்ம நம்ம கரெக்டா இருந்தா நேரம் நல்லா இருக்கும். நம்ம கரெக்ட் இல்லாம இருந்தோம்னா நேரம் நல்லா இருக்காது, நேரம் வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். நிம்மதி வேணும், நிம்மதி வந்து எப்பயாவது ஒரு வேற தான் வரும்.
1: நன்றி சார், நன்றி சார். நிம்மதி வேணும், நேரமும் வேணும், நேரத்தை மட்டும் இது பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வாரை குறித்து பரமசிவானந்தம் நலம் நலமறியாவது.
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கமா.
1: ம், சொல்லுங்க சார்.
3: ஆமா, வாழ்க்கை போராட்டம். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு போராட்டமா இருந்தாலுமே நம்ம இழக்கிறது வந்து முதல் நேரம் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நேரம் வந்துல நம்ம அந்த போராட்டத்துல ஈடுபட்டு வெற்றி பெற்றோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்கும். தோல்வி கிடைச்சதுன்னா அந்த நிம்மதியும் கிடைக்காது, நேரமும் போயிடும். ரெண்டு இழப்புகளுமே ஏற்படும்.
1: ஓகே சார்,
3: எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லலாமா?
1: டக்குன்னு
3: தலைப்புலயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 9:30 ஆரம்பிச்சு 10 மணிக்குள்ள நம்ம பேசிட்டோம்னு வைங்க, நிம்மதி கிடைக்கும்.
4: ஜோதிமா
1: சொல்லுங்க.
4: நேரம் தான் நிம்மதி நம்ம தன்னாலே கிடைக்கும் மேடம். காலைல 8 மணிக்கு எழுந்திருக்கணும், 9 சாப்பிடணும், 9 மணிக்கு
1: நிகழ்ச்சி அடுத்ததா பாத்தீங்கன்னா, விவேக் அவருடைய பாடல் வரிகள்ல ஸ்ரீகாந்த், ஹரிஹரன் மற்றும் மதுர தாரா தலூரி அவங்களுடைய குரல்ல இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் இசையில தான் பிகில் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6 ஓட.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பிள்ளைங்க உங்களுக்காக ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா இவனுடைய இளமை காலத்தையும் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அப்படிங்கிறது அங்கே இழந்திருப்பாங்க. வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கை அப்படிங்கிற போராட்டத்தில் நாம் இழக்கிறது நேரத்தையா அல்லது நிம்மதியா? பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வேறு முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: இப்ராஹிம் சார் சொல்லுங்க.
2: அதாவது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை போராட்டத்தில் வந்து நிம்மதி இழக்கிறமா நேரத்தை இழக்கிறமா
1: கேட்குறீங்க?
2: கண்டிப்பாக வந்து ரெண்டையுமே தான் இழந்துக்கிட்டு இருக்கிறான்.
1: ஏன்னா
2: இன்னைக்கு வாழ்க்கை நாளைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை காட்டி நினச்சி ஓடி ஓடி சம்பாரித்து ஓடி உழைச்சி நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையுமே கெடுத்துவிட்டு வயசான காலத்தை போட்டு உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் வீணாக போச்சு, அவ்வளோ நிம்மதி போயிடுச்சு, அந்தந்த நேரத்தில் நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாமே சொல்லி யோசிக்கக்கூடிய காலத்தை இப்ப வாழ்ந்துட்டு
1: இருக்கமா.
2: ஏன்னா அந்த பருவத்தை பயிற்சிங்கிற மாதிரி அந்த ஆடிப்பட்ட தேடி விதைங்க சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்தந்த பருவத்தை என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தவறு நாளைக்கு நாளைக்கு நினைச்சே ஓடிக்கிட்டு
1: இருக்கிறான்.
2: சம்பாரிச்சு ஒரு முடிஞ்சு ஒரு நிம்மதியை தேடும் போது அப்பதான் பார்த்தா ஆக இவ்வளவு காலத்தை வீணாக்கிட்டேமே இல்ல. அப்ப கடைசி நேரத்தான் பார்ப்போம் வாழ்க்கையே முடிய போறேன். குறால ஒரு வருஷம் வருமா மனிதனுடைய வரணும் மரண நேரம் நெருங்க உடனே அப்பதான் சொல்லுவானா, ஆக நான் போய் நீ கொஞ்சம் டைம் கொடு, ஒரு நிமிஷம் டைம் கொடு, நான் எனக்கு சொத்த போறேன், நான் போய் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சுப்பா அந்த டைம் அப்படிம்பாங்கண்ணா. அப்ப வாழ வேண்டிய காலத்துல நம்ம வாழாம விட்டுறோமா, விட்டுட்டு கடைசி நேரத்துல காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறோமா, நிம்மதியும் வீணாக்கிறோமா.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரெண்டுமே வீணாக்குறோம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் பழனியாயம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கப்பா. நல்ல தலைப்பு. வாழ்க்கை போராட்டத்துல வந்து நிம்மதி இழக்கிறமா நேரத்தை இழக்கிறமான்னு
1: கேட்டிருக்கீங்க.
3: அதாவது வாழ்க்கையே வந்து நமக்கு வந்து வாழ பழகிக்கணும். ரெண்டாவது வந்து வாழ்க்கை வந்து இன்பம் துன்பம் போராட்டம் எல்லாத்தையும் கலந்துதான் நமக்கு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு அந்த போராட்டத்தை கடந்துதான் நம்ம

0: வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சாதனையாளர்களுடைய வரலாற்று பார்க்கும் போது ஒரு கண்டு முள்ளு அவங்க எவ்வளவோ ஒரு போராட்டங்களை தாண்டிதான் அந்த சாதனைகளை நிகழ்த்திட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு நிம்மதி இல்லாம போறதுக்கு நம்ம எல்லாமே நம்மளுடைய மனசு நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். அதை வந்து நம்ம நிம்மதி இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த நேரத்தையும் நம்ம கடத்துறோம். என்ன அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துமே இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு நம்ம எதுல நம்ம தோல்வி அடைஞ்சோம், எதுல அந்த தவறு இருக்கு அப்படின்னு அலசி ஆராய்ந்து அதுல இருந்து நம்ம அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை போராட்டத்துல வந்து ஒரு வெற்றி அடைவதற்கான ஒரு இதுவா தேர்ந்தெடுக்கிறத நம்மளுடைய புத்திசாலித்தனம். நமக்கு நம்ம வந்து நமக்கு கவலைப்பட்டுக்கிட்டோம் நிம்மதி இல்லாம இருந்தோம்னா நம்ம வந்து அந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்கான காரணம் நம்மளுடைய நிம்மதி தப்புக்கு என்ன காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மா நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், நலமா இருக்கேன் சார். யார் எங்க இருந்து?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புச்செடி கே சிவசுப்பிரமணியன்.
1: சிவசுப்பிரமணியம் சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: வாழ்க்கையில் நேரத்தை நிம்மதியை இழக்கிறோமா நேரத்தை இழக்கிறோமானு கேட்டீங்க.
1: ஆமா,
2: உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவசர காலகட்டத்துல நேரத்தையும் நம்ம சரியா பயன்படுத்துறது இல்ல, நிம்மதியாவும் நம்ம இருக்கிறது இல்ல, எல்லாம் அவசர காலமா போயிட்டுது. நம்ம இருக்கிற வழியும் வந்து இந்த நிம்மதியா இருக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல அது உகந்ததா தெரியல. இந்த நேரத்தையும் நம்ம வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும்.
1: ரெண்டுமே ஒழுங்கா பயன்படுத்தினா ரெண்டுமே இழக்காம இருப்போம் இல்லையா?
2: ஆமா ஆமா, போனா நிம்மதி நமக்கு வந்துடும், நேரம் போனா வராது.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மிஸ் பண்ண வந்து இதுக்கு முன்னாடி இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:46 ஆகிட்டுருக்குது, 9:05 திருப்பி கிடைக்குமானா இல்லை இல்லையா? ஸோ நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்தெல்லாம் டான் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு. ஆதித்யா ஆர்கேவுடைய குரலில், அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில், விக்னேஸ்வனுடைய பாடல் வரிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வாழ்க்கை போராட்டத்துல நாம இழக்கிறது நேரத்தையா இல்லனா நிம்மதியா அப்படின்னு நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க சார்.
2: குமரி
1: மாவட்டம். சொல்லுங்க.
2: உங்களுக்கு
1: நன்றி.
2: பொருளாதார சிக்கல் மாட்டதுல நேரம் ஏமாட்டம் தான் மிச்சம். நாம என்ன பண்ணா இனிமே நேரத்தை பக்கமா பயன்படுத்திக்கிட்டு யாரும் ஏமாற லெவல பாத்து வேணும். பார்த்தா வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார்.
1: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம். நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க.
3: வாழ்க்கையில போராட்டம்
4: இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கல்விமன் சகோதரி நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா?
1: அப்படியே சொல்லிருங்க சார்.
4: போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தைய நிம்மதியா? உண்மையிலேயே ரெண்டுமே
1: இழக்கிறோமா?
4: அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை போராட்டத்துல முத முத நம்ம நேரத்தை இழந்து பிறப்பாடு நம்ம நிம்மதியை இழந்துடணும். இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை போராட்டத்துல எதையுமே சாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு மட்டுமானா இந்த நேரத்தை வீணாக்க நிம்மதியை வீணாக்காம நேரத்தை மட்டுமே நம்ம அதை வந்து நம்ம செயல்படுத்தியாச்சுன்னு
1: உண்டுமானா
4: அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்குமா? ஆகையினால ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கை போராட்டத்துல மனசை போட்டு குழப்பிக்காம நம்ம வந்து நிம்மதியா இருக்கணுமானா எதையும் தாங்க எதையும் முடியும் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலே போதுமா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறதாம என்னுடைய ஒரு கருத்து. வாய்ப்பு அளித்த நன்றி. நன்றியம்மா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பேசுற நேயர்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு நேர்கள் அவங்களுடைய கருத்தை ரொம்பவே சுருக்கமாகவும் சில டக்குன்னு விஷயத்த சொன்னதுனால கிட்டத்தட்ட 21 நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேச முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப குட்டியாக அழகாக நீட்டாக சொன்னதுக்கு நேர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே போல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக முயற்சி எடுத்து பேசின நேர்களுக்கும்

0: நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் நாம் இருக்கிறத நேரத்தையும் அல்லது நிம்மதியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நேரம் நிம்மதி இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. நம்ம ஓடுறதே நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக திட்டமிடாமல் பிளான் பண்ணாமல் பண்ணோம்னு வைங்களேன், நிச்சயமாக அது வந்து எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் இல்லையா. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இவ்வளோ இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிளான் பண்ணணும் சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறோம்னு வைங்களா, அந்த நேரத்தையும் நம்ம வீணாக்க மாட்டோம், பின்னாடி நம்ம யோசிக்கும் போது கரெக்டாக அந்த நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். ஸோ இன்னையிலேருந்து இப்போ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே பிளான் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி கரெக்டாக திட்டமிட்டு பண்ணுங்கள். நேரத்தையும் நிம்மதியும் நம்ம இழக்க மாட்டோம் வாழ்க்கை போராட்டத்தில்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. முதல் நீ முடியும் நீ திரைப்படத்திலிருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம் தற்புகா சிவா அவர்கள் இணைந்து பாடினது. தற்புகா சிவாவோட இசையில தான் கேட்கவிருக்கிறோம். நிறைவான பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும் மனை தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் கேட்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும். இதே போல் நீங்கள் கால் பண்ணலாம் 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து அணிஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் காலை 10:03. ஆரம்பிக்கலாம் நேயர்களோட விருப்பமான நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான் சுந்தரி சோமசுந்தரம். நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒலிபரப்பாக

0: விஷயத்துக்கு. அதற்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0462-256-1132 அல்லது 256-1133 அப்படிங்கிற எண்களில். நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்காக நான் பொதறிவு கேள்விகளும் வச்சுருக்கேன், அதற்கான பதில் சொல்லவும் ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார்? வணக்கம், வாங்க.
1: ஹலோ, வணக்கம் மேம். சுரண்டையிலேருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: பாப்பா சொல்லுங்க, முதல் பாடல் நீங்கள் தான் கேட்க போகிறீங்க மனம் விரும்புதியில், என்ன படத்துலேருந்து?
1: காதல் பரிசு படம், பாட்டு வந்து காதல் மகாராணி.
0: கண்டிப்பாக மேம் உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க.
0: இந்திய விண்வெளி வீரர் சுபாம்சு சுக்லா எந்த திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் ISS அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்? எந்த திட்டத்தின் கீழே சுபாம்சு சுக்லாங்கிற விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றார்? ஆப்ஷன் ஏ ககன்யான், ஆப்ஷன் பி ஆக்சியம் மிஷன் 4. இந்த ரெண்டு திட்டத்தில் எது? ஆப்ஷன் ஏயா பியா?
1: ஏதான்.
0: ககன்யான் திட்டமும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பின பயண திட்டம் தான். ஆனால் சுபாம்சு சுக்லா அப்படிங்கிற விண்வெளி வீரர் போனது ஆக்சியம் மிஷன் 4ங்கிற திட்டத்தின் கீழே. ஓகேவாமா? ஓகேம்மா, நன்றி. அதாவது நம்ம இந்தியாவில் முதன் முதல்ல மனித விண்வெளி பயணம் இந்த ககன்யான் திட்டத்தின் கீழே தான் நடந்தது. ஆனால் இந்த ஆக்சியம் மிஷன் 4ன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, இப்போது சுபாம்சு சுக்லாங்கிறவர் போனார் ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பயணித்தார்னு சொன்னோம் இல்லையா, அது வெறும் நம்மளோட இந்தியா மட்டும் இல்லை, நாசாவும் இணைந்து நடத்தினது. நாசா மற்றும் இஸ்ரோ, நாசாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா யூஎஸ்ஓடது, இஸ்ரோங்கிறது நம்ம நாட்டோடது. இவங்க இரண்டு பேரும் இணைந்து நடத்திய விண்வெளி பயணத்தில் தான் விண்கலத்தோட விமானி பைலட்டாக பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டார் சுபாம்சு சுக்லா. இந்த ஆக்சியம் 4 திட்டம்ங்கிறது கடந்த 2025 போன வருடம் ஜூன் ஜூலை மாதங்களில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் இந்த திட்டத்தின் கீழே அவர் தங்கியிருந்தார். அதாவது ISS ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் அப்படிங்கிற விண்கலத்தில் பயணித்து தான் சுமார் 1.2 கோடி கிலோமீட்டரை கடந்து நம்மளோட அந்த விண்வெளி நிலையத்துக்கு ரீச் பண்ணார். ககன்யான் அப்படிங்கிறதும் நம்மளோ, இது வந்து பியூராக நம்ம இந்தியாவோட திட்டம் ககன்யான், ஆப்ஷன் 7 கொடுத்துருந்தது. ஆனால் ஆப்ஷன் பிங்கிறது நாசா அண்ட் இஸ்ரோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண திட்டம். முதல் பாடல் இப்போ கேட்டிருலாம், பாப்பா கேட்டிருந்தாங்க காதல் பரிசு படத்துல இருந்தா.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: தேனோடு கலந்த தெல்லமது நெல்லை பண்பலை 102.6 அன்பான சோதிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: ஒரு பாடல் ஒன்று சோதரி,
0: கண்டிப்பா உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். கேள்வி உங்களுக்கானது, இப்போ 2026 இந்த வருடம் வருகிற ஜூன் மாதம் அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது ஃபிஃபா உலகக்கோப்பை. இதில் அணிகளின் எண்ணிக்கை இதற்கு முன்னாடி வரைக்கும் 32 இருந்தது பங்கேற்கிற அணிகளோட எண்ணிக்கை. ஆனால் இந்த வருடம் இந்த அணிகளோட எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது எத்தனை டீம்ஸ் இப்போ மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 48. ஆமாம், சரியான பதில். வாழ்த்துக்கள். இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன், இந்த அதாவது தமிழ்ல நம்ம சொன்னா பன்னாட்டு கார்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு. ஸோ இவங்க 2026 நான் சொன்ன மாதிரி ஜூன் 11 ஜூலை 15 வரைக்கும் இப்போ நடக்க இருக்குது. உலகக்கோப்பையில் இதுவரைக்கும் 32 அணிகளாக இருந்தது, இந்த வருடம் 48 அதிகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் 12 குழுக்களாக இந்த டீம்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு டீம்

ஒரு குரூப்பில் நாலு டீம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 12 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த முறை புதுசாக ரவுண்ட் ஆஃப் 32 அப்படிங்கிற ஒரு நாக் அவுட் சுற்றையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு குழுவிலுமே முதல் இரண்டு இடங்களை பிடிக்கிற அணிகள் மற்றும் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் சிறந்த 8 அணிகள் அப்படின்னு மொத்தம் 32 அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். இந்த புதிய மாற்றங்களில் இப்போ இந்த வருடம் ஃபிஃபா உலகக்கோப்பையில் 104 போட்டிகள் நடைபெற இருக்கு. இப்போ அந்தோனி சார் கேட்ட பாடல் கேட்டிருக்கலாம், உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் காலை 10:21 நெருங்கிட்டு இருக்கோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கமா, சாம்பரடையில இருந்து புஷ்பம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் புஷ்பாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க என்ன பாட்டு? கண்டிப்பா பிளே பண்ணிடலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. மனித செல்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சுகர் கோட், சர்க்கரை குறியீடு என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ, செல் மேற்பரப்பில் உள்ள சர்க்கரை மூலக்கூறுகள் கிளைகான்ஸோட அமைப்பா? ஆப்ஷன் பி, செல்களுக்குள் ஆற்றலை உருவாக்கும் குளுக்கோஸின் அளவா? கிளைகான்ஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி குளுக்கோஸ். ஆப்ஷன் ஏயா பி? ஆமா, பி இல்ல, ஆப்ஷன் ஏ தான். ஓகேவாமா? சரிம்மா, நன்றி நன்றி. அதாவது நான் கேட்ட கேள்வி என்னன்னா, மனித செல்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சுகர் கோட், சர்க்கரை குறியீடு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல நான் கொடுத்த ஆப்ஷனான ஆன்சரான செல் மேற்பரப்பில் உள்ள சர்க்கரை மூலக்கூறுகள் கிளைகான்ஸோட அமைப்பு தான் அது. மனித செல்களோட வெளிப்புறத்தில் கிளைகோகாலிஸ் அப்படிங்கிற நுட்பமான சர்க்கரை மூலக்கூறுகளாலான ஒரு உறை இருக்குங்க. இந்த சர்க்கரை மூலக்கூறுகள் கிளைகான்ஸ், அதோட அமைப்புகள் மற்றும் அவை மாறும் விதம் செல்களோட தற்போதைய ஆரோக்கிய நிலையை நம்ம வெளி உலகிற்கு, அதாவது நமக்கே எடுத்துக்காட்டுற ஒரு குறியீடாக தான் இந்த இது செயல்படுது. அதை தான் சுகர் கோட், சர்க்கரை குறியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட செல்களோட வெளிப்புறத்தில் கிளைகான்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து அந்த குறியீடு ஏன் முக்கியம், அந்த சுகர் கோடுங்கிறது ஏன் முக்கியங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சமீபத்தில் விஞ்ஞானிகள் வந்து செல்கள் ஒவ்வொன்றினோட மேற்பரப்பிலும் உள்ள மறைந்திருக்கிற இந்த சர்க்கரை வடிவங்களை வெற்றிகரமாக வரைபடமாக்கியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஆய்வுக்காக கிளைகான் அட்லாசிங் அப்படிங்கிற அதிநவீன நுண்ணோக்கி தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் உருவாக்குனாங்க. உருவாக்கி தான் அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சுகர் கோட் அப்படிங்கிறத அந்த கிளைகான்ஸை வந்து வரைபடமாக்கியிருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வரைபடமாக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான நம்மளோட செல்களுக்கும் புற்றுநோய் செல்களுக்கும் இடையே எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது இந்த சுகர் கோட், சர்க்கரை குறியீட்டின் மூலியமாக நமக்கு துல்லியமாக தெரிய வருதாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் மூலியமாக, நிறைய ரிசர்ச் மூலியமாக, ஆய்வு மூலியமாக வெற்றிகரமாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சர்க்கரை குறியீடு எதில் மெயினாக ஹெல்ப் ஆகுது? அப்போ நம்ம செல்களோட மேற்பரப்பில் அது நார்மல் செல் தானா, இல்லை அதில் கேன்சர் எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்கா, புற்றுநோய் செல்லா அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா காட்டுதாங்க. ஸோ துல்லியமான சிகிச்சையாக மாறப்போகுது. கட்டிகள் பெரிதாகும் வரை நம்ம காத்திருக்காம, அதாவது இது கேன்சர் கட்டி தான், ஆனால் நமக்கு ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல், செல் அளவில் ஏற்படும் மாற்றங்களை இந்த சுகர் கோடு, அதாவது இந்த சர்க்கரை குறியீட்டின் மூலமாக நம்ம முன்கூட்டியே கண்டறிந்து ஆரம்ப கட்டத்திலே இந்த புற்றுநோய் சரி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால இந்த சர்க்கரை குறியீடு ரொம்ப முக்கியம். ஸோ சமீபத்தில் விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தகவல் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் போக போக இந்த ஏன்னா புற்றுநோய்

அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபாயமான நோயாக தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு இல்லையா. மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு சவாலான நோயாக தான் இருக்கிற நிலையில் இப்போ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளும் வெற்றிகரமான ஆய்வு முடிவுகளும் என்ன இருக்கும், வருங்காலத்தில் நமக்கு அதை வந்து ஆரம்ப கட்டத்திலே ஈஸியாக குணமாக்கிடலாம். ஆரம்ப கட்டத்தில் முதல்ல டயக்னோஸ் பண்ணிடலாம் இந்த கட்டி வந்து புற்றுநோய் கட்டி தான் அப்படிங்கிறத செல்கள் மூலியமாக துல்லியமாக. ஸோ இந்த சூப்பரான நியூஸோட இப்போ அடுத்த பாடல் கேட்டலாம். யார், சாம்பார் வடகரியிலேருந்து புஷ்பம் கேட்டாங்க இல்லையா, ஜெய்பீம் படத்துலேருந்து.

நேரம் காலை 10:29 நெருங்கிட்டு இருக்கோம். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் இருந்ததை நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில நேர்களோட விருப்பமான பாடல்களோட சேர்த்து கேள்விகளுக்கும் பதில்களுமா போய்கிட்டு இருக்கு. நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு

0: கேட்கணும்னா கால் பண்ணுங்க 0462-2561-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்கள்ல நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: இளையசாருக்கும் தங்களுக்கும் சிறந்த வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகா அருமன் மேடம்.
0: சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: சூப்பர். என்ன பாட்டு?
1: படம் உன்னை நினைத்து. பண்பலை நினைத்துதான். பாடல் வந்து யார் அந்த தேவதை.
0: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம்.
1: நன்றி.
0: நன்றி இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு கேள்வி காத்திருக்கேன். நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஏவிய நிசார் செயற்கைக்கோள் எதனை ஆய்வு செய்கிறது? ஆப்ஷன் ஏ வானிலை முன்னறிவிப்பு செயற்கைக்கோள், வெதர் ஃபோர்காஸ்டிங் சேட்டலைட் ஆகுது. அப்படி இல்லைனா ஆப்ஷன் பி பூமியின் மேற்பரப்பை கண்காணிக்கும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஆப்ஷன் ஏயா பியா? பி. கரெக்ட் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: மிகச்சரியான பதில் சொன்னாங்க மல்லிகா அறுமுகம். அதாவது நாசா மற்றும் இஸ்ரோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்த நிசார் செயற்கைக்கோளை வந்து நம்ம பூமியோட மேற்பரப்பு மாற்றங்கள், நிலம், பனி, அதெல்லாமே மாற்றங்களை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக தான். அதிநவீன ரேடா தொழில்நுட்பம் மூலயமா மிக துல்லியமாக கண்காணித்து அளவிடுறது தான் இந்த நிசார் செயற்கைக்கோளுங்கிறது. இது இயற்கை பேரிடர்கள், பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த முக்கிய தரவுகளை நமக்கு வழங்குது. ஜூலை 2025, அதாவது போன வருடம் ஏவப்பட்டது. பூமியின் காடுகள், பனிப்பாறைகள், பயிர் நிலங்கள், கடலோரங்களை இது கண்காணிக்குது. ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் ஒரு முறை முழு பூமியையுமே இது படம் எடுக்கும். எல் பேண்ட், எஸ் பேண்ட் அப்படிங்கிற ரெண்டு வேறு ரேடார் அதிர்வெண்களை பயன்படுத்தும் உலகின் முதல் செயற்கைக்கோள் இந்த நிசார் செயற்கைக்கோள் தான். நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, பனிப்பாறைகள் உருகுதல், காட்டுப்பகுதிகள் அழியும் வேகம், இதெல்லாம் கூட இது ரொம்ப துல்லியமாக அளவிடுதுங்க. இப்போ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மனம் இருந்தது. நிகழ்ச்சியில யார் இந்த தேவதை உன்னை நினைத்து படத்துல இருந்தேன்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் தாத்துக்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து அண்ணா நகர் முதல் திரைப்படத்துல இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம் சார். இப்ப உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம்.
0: நவம்பர் 2025 போன வருடம் நவம்பர்ல உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் எங்கே திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இத்தாலியில இருக்கிற ரோமா, இல்ல ஆப்ஷன் பி எஜிப்துல கீசா அப்படிங்கிற சிட்டிலியா? இத்தாலியா எஜிப்தா, எங்க திறந்தாங்க உலகோட மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம்? இத்தாலியில இல்ல சார், எஜிப்துல தான் திறந்தாங்க. ஓகேவா சார்?
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி. கிராண்ட் எகிப்தியன் மியூசியம், எகிப்திய அருங்காட்சியகம், எகிப்து நாட்டோட கிசா நகரில் திறந்தாங்க 2025 நவம்பரில். வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற எகிப்து நாட்டோட தலைநகரம் கெய்ரோவுக்கு பக்கத்தில் கீசா நகரத்தில் நைல் நதி கரையில் அமைஞ்சிருக்கிற கீசா பிரமிடுகள் அந்த வளாகத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த கிராண்ட் எகிப்தியன் அருங்காட்சியகம். உலகோட மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகமாக இது மாறிச்சு. பழங்கால நாகரிகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே மிகப்பெரிய அருங்காட்சியகம் இதுதான் அப்படிங்கிற பெருமையும் பெற்றுச்சு. 20 ஆண்டுகளுக்கும் மேலான கட்டுமான பணிகளுக்கு அப்புறம்தான் கடந்த நவம்பர் 2025 பொதுமக்களோட பார்வைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. கிசா பிரமிடுகளுக்கு அருகில் அமைந்திருக்கிற இந்த பிரம்மாண்ட அருங்காட்சியகம் 7000 ஆண்டுகளுக்கும் மேலான எகிப்திய நாகரிகத்தோட 100,000-க்கும் அதிகமான அரிய பொருட்களை கொண்டிருக்கு. டூட்டன் காமன் அப்படிங்கிற மன்னரோட முழு பொக்கிஷங்களுமே முதன்முறையாக ஒரே இடத்துல இந்த அருங்காட்சியகத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கிராண்ட் எகிப்தியன் மியூசியம் பற்றி கேட்டோம். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. முருகன் சார் கேட்டிருக்காங்க அண்ணா நகர் முதல் தெரு படத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: நேரம் காலை 10:43 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யாருங்கிருந்து?
1: விக்கியல்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரேணுகா தேவி அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர்மா, என்ன பாட்டு?
1: எனக்கு செந்தமிழ் பாட்டுல இருந்து சொல்லி சொல்லி வந்ததில்லை அந்த பாட்டு.
0: கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க மேடம்.
0: உங்களுக்கு ரொம்ப எளிதான கேள்விதான், அதனால ஆப்ஷனே வைக்கல. செஸ் சாம்பியன் டி குகேஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு 2025 போன வருடம் இந்தியாவின் மிக உயர்ந்த எந்த விளையாட்டு விருது அவருக்கு வழங்கப்பட்டது? ஏன்னா விளையாட்டு விருதுகளே கொஞ்சம் கம்மி தான், 2-3 தான் இருக்கும். ஸோ அவருக்கு எந்த விருது போன வருடம் வழங்கப்பட்டது குகேஷ் அவருக்கு?
1: சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா ஆப்ஷன் வேணுமா? சரி ஓகே. அர்ஜுனா விருதா இல்லைனா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதா? இல்லை, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2025 அவருக்கு வழங்கப்பட்டது. ஓகேவாம்மா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி.

2024 செஸ் உலக சாம்பியன் ஆனதுக்காகவும் செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்றதுக்காகவும் தான் சென்ற வருடம் 2025 மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது குகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதன் பெற்றதன் மூலமாக கேல் ரத்னா விருதை பெறும் மிக இளைய வயதுடையவர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை குகேஷ் படைச்சாரு. இப்போ பாடல் கேட்டலாமா? ரேணுகாதேவி கேட்டிருக்கிறாங்க செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து.

0: நேரம் காலை 10:51 நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. நம்ம பேச போகிறது நிறைவான நேரில் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட பேசிடலாம். யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன்.
0: சுதா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு நாடோடி செந்தல் படத்துல இருந்து ஆடி ஆர்த்தி எது வார்த்தை கூட்டாங்க.
0: கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாமா? உங்களுக்கான கேள்வி கேட்கவா?
1: ஆ, கேளுங்க.
0: ஆ, 2026 இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடக்க இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், அதாவது 23rd காமன்வெல்த் கேம்ஸ் நடக்க இருக்கு. எங்க? ஸ்காட்லாண்ட்ல இருக்க கிளாஸ்கோ நகர்ல தான். July 23rd August 2nd வரைக்கும் நடக்க இருக்கு. தடகடம், நீச்சல், கூடைப்பந்து, பழுத்துக்குதல், குத்துச்சண்டை, ஜூடோ உள்ளிட்ட 10 விளையாட்டுகள் மட்டும்தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல பங்கேற்கிறது, அதாவது இடம்பெற்றிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான 47 பதக்கங்கள் உட்பட மொத்தம் 215 தங்க பதக்கங்கள் பல விளையாட்டுகளில் இந்த காமன்வெல்த் கேம்ஸில் வழங்கப்பட இருக்கு.

தன்னம்பிக்கை வரிகள் கதிரவனாய் ஒளிவீச, பயனுள்ள தகவல்கள் விண்மீன்களாய் ஒளிர, திரைப்பட பாடல்கள் இசை சாரலாய் பொழிய, அகண்ட ஆகாயமாய் மக்கள் பணியில் நம் ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டில். நான் சொன்ன மாதிரி நிறைவு பகுதி தான் போலையே. நேரம் காலை 10:53 நெருங்கியாச்சு. நிறைவான நேயிட்ட பேசின உடையாமொழியிலிருந்து சுதா, அவங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்குது.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சிங்க, மனம் விரும்புதே. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் சுந்தரி சோமசுந்தரம். தொடர்வது செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியில 11:02 சாகர்மாலா திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:10 ஸ்நேகிதியில் பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்புல ஸ்நேகிதிகள் பேசியிருக்கிறீங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61, டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11:03 ஆயாச்சு, வெளிச்சம் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு தெரியாத நிறைய அரசு நலத்திட்டங்கள் பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளையும் தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட நிகழ்ச்சியில் முதலாவதாக சாகர் மாலா திட்டம் பார்த்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம இந்தியாவை சுற்றி கடல் இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாங்க. அந்த கடல் வழியையும் துறைமுகங்களையும் வச்சு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து யோசித்து செஞ்ச ஒரு திட்டம் தான் இந்த சாகர்மாலா திட்டம். இதில் அப்படி என்ன நன்மைகள் இருக்குது, இது மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுதுன்றதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு. காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் அவருடைய பாடல் வரிகளில் பி சுசிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வெளிச்சம் நிகழ்ச்சியில் சாகர் மாலா திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சாகர் மாலா அப்படின்னா இந்தி மொழியில் கடல் மாலை, அதாவது ஓஷன் கார்லண்ட் அப்படின்னு அர்த்தமா. இந்தியாவுடைய 7500 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிற கடல் பகுதியையும் கடல் வழி போக்குவரத்தையும் ஒரு மாலை மாதிரி இணைச்சு அதை வச்சு நாட்டோட வர்த்தகத்தை உலக லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். சரி, இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லாரி மூலமாகவோ இல்லை ட்ரெயின் மூலமாகவோ கொண்டு போகிறத விட கப்பல் மூலமாக கடல் வழியாக கொண்டு போனால் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, டைமும் கூட மிச்சமாகும். ஆனால் நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய கடற்கரை இருந்தும் நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தோம். அதை மாற்றுறதுக்காக தான் 2015 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தினால குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இதனால் என்ன நன்மை தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு பிறகு. உழைப்பாளி திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு. வாலியுடைய பாடல் வரிகளை கே சித்ரா மனோர்கள் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பான் விலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

சாகர் மாலா திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நேரம் 11:17 ஆயிட்டு இருக்குது. சாகர் மாலா திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதா இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன நன்மை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவிலேயே 3 துறைமுகங்கள், அதாவது சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி அப்படின்னு 3 துறைமுகங்கள் இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். சாகர் மாலா திட்டத்துக்கு கீழே தூத்துக்குடி விஓசி துறைமுகம், சென்னை துறைமுகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நவீனமயமாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம் 4 முக்கியமான விஷயங்களை மையமாக செயல்படுறாங்க. அதில் முதல் விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த துறைமுகங்களை நவீனமயமாக்குறது தான். இப்போ இருக்கிற துறைமுகங்களை உலக தரத்துக்கு மாற்றணும், பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் வந்துட்டு போகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வசதியாக ஆழப்படுத்தணும், புதிய நவீன மிஷின்களை வாங்கி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மற்ற 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்க விக்ரம் திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா மற்றும் கே சித்ரா இணைந்து பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. FM Rainbow 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: பதினோரு மணி 25 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியா கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில

சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த திட்டம் நாலு முக்கியமான விஷயங்களை மையமாக வச்சு செயல்படுன்னு சொன்னது. அதில் முதல் விஷயம் துறைமுகங்களை நவீனமயமாக்குறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய துறைமுகங்களை உருவாக்குறது. தேவைப்படக்கூடிய இடங்களில் புதுசாக பெரிய துறைமுகங்களை உருவாக்க தான் அதோடைய இரண்டாவது முக்கிய நோக்கமாக இருக்குது. மூன்றாவது பார்த்திங்கன்னா இணைப்பு வசதின்னு சொல்லக்கூடிய போர்ட் கனெக்டிவிட்டின்றதை உருவாக்கணும். அதாவது துறைமுகத்துக்கு வர சரக்குகளை உடனே நாட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காகவே துறைமுகங்களை ரயில்வே தண்டவாளங்கள் மற்றும் நான்கு வழிச்சாலைகளோட ரொம்ப சூப்பராக இணைக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவது நோக்கமாக இருக்குது. கடற்கரை சமூக மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தான். கடற்கரையோரத்தில் வாழ்ற மீனவ மக்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு தரணும்ன்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்குது இந்த திட்டம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலில் கே பாக்யராஜுடைய இசையில் ஆராரோ ஆரியராரோ திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கறக்கிறோம். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில சாகர்மாலா திட்டம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:31 ஆகிட்டு இருக்குது. இந்த திட்டத்தினால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரக்கு போக்குவரத்துக்கான அந்த செலவு வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால நம்ம கடையில் வாங்கக்கூடிய பொருட்களோட விலையும் குறைய வாய்ப்பு இருக்குதான். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு பொருட்கள் சீக்கிரமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகி நாட்டுக்கு அதிக வருமானமும் கிடைக்கும். துறைமுகங்களை சுற்றி புதுசு புதுசாக ஃபேக்டரிகள் வர்றதுனால லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும். இந்த திட்டத்தில் வெறும் கடல் மட்டும் இல்லாமல் நாட்டுக்குள்ளே ஓடுற பெரிய ஆறுகளையும் நீர்வழி பாதைகளாக மாற்றி அது வழியாக சரக்கு கப்பல்களை ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் ரோட்டில் நடக்கிற டிராஃபிக் அப்புறம் காற்று மாசுபாடு இது எல்லாமே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினால இவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்லையா. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதுதான் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு பிறகு. பாடலும் வந்துட்டே இருக்குது. எஸ் ஜானகி இளையராஜா அவருடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில, தர்ம பத்தினி திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

0: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியில் சாகர் மாலா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். நேரம் 11:38 ஆகிட்டுருக்குது. துறைமுகங்களை சுற்றி இருக்கிற நகரங்களை ஸ்மார்ட் சிட்டி மாதிரி மாற்ற போகிறாங்க. அங்கேயே பெரிய ஃபேக்ட்ரி, வேர்ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய சரக்கு கிடங்குகள், தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு வசதிகள், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல அது இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக. இதனால் உலக நாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சரக்கு கப்பல் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ரோல் ஆன் ரோல் ஆஃப்னு சொல்லக்கூடிய ரோரோ அப்படிங்கிற படகு சேவைகளை இந்த திட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் ட்ரக்கு, காரு, பைக்குகளை அப்படியே கப்பலில் ஏற்றிட்டு போகலாம். உதாரணமாக குஜராத்தில் இருக்கிற கோகோ தவேஷ் அப்படிங்கிற அந்த ஊர்களுக்கு இடையிலான அந்த கடல்வழி பாதை மூலமாக 9 மணி நேரம் அந்த பயணம் இப்போ வெறும் 1 மணி நேரமாக குறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலையும் கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் மாதிரியான இடங்களுக்கு பயணிகள் கப்பலை வந்து பயன்படுத்துறதுக்காகவே பயணிகளுக்கான கப்பல் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயண நேரத்தை குறைக்கிறதுக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. அம்மன் கோயில் கிளைக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் அவர்கள் இணைந்து பாடின பாடல், இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டே இணைச்சிருங்க.
2: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: இந்தியாவின் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்து மக்கள் மனதில் அழியா புகழ் பெற்ற நம் ஆகாஷ்வாணி 89 ஆண்டுகளை நிறைவு செய்து நித்தம் தொடர்கிறது மக்கள் சேவையை.

0: நேரம் 11:45 ஆகிட்டிருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். திட்டம் மூலமாக கடற்கரை சுற்றுலா மேம்பாடு கூட அதிகமாகுது. கடற்கரையோரங்களில் இருக்கிற லைட் ஹவுஸு வரலாற்று சிறப்புமிகு இடங்களை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டு வராங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம் இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவுடைய முதல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் வந்து அங்கே அமைக்கணும் அப்படின்னு இந்த திட்டம் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திட்டம் மீனவர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டமாகவும் இருக்குது. மீனவ கிராமங்களில் நவீன மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கிறதும் மீன்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் வசதிகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான பயிற்சிகளை வழங்குறதும் இந்த சாகர்மாலா திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்தில் இருந்தால் கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் பி சுசீலா அவருடைய குரலை இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: பாட்டோட வாழ சாமியே ஓம் பே

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பதினோரு மணி 51 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. சாகர் மாலா திட்டம் பார்த்தா இவ்வளவு நேரமும் தெரிஞ்சிட்டு இருந்தோம், இனி நம்மளும் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில முதல் செய்தியா பாத்தீங்கன்னா, இந்தியாவில 5 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு வந்து அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கலந்த அசௌகரியமான வானிலை நிலவக்கூடும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, நம்ம மழைக்கு வாய்ப்பும் இருக்குதாம். இன்னைக்கு நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றோட கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும், நாளை தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்தது ஒரு மின் தடை தகவல். தூத்துக்குடி நகர துணை மின் நிலையத்தில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதால தூத்துக்குடி, போல்பேட்டை, ஆண்டாள் தெரு, சத்திரம் தெரு, 1ஆம் கேட், 2ஆம் கேட், மட்டக்கடை, வடக்கு கடற்கரை சாலை, ரயில் நிலைய சாலை, வடக்கு காட்டன் சாலை, நாயுடு தெரு, வாவுசி சாலை, ஜெயிலானி தெரு, விஇ சாலை, பங்களா தெரு, பால விநாயகர் கோயில் தெரு, டூவிபுரம், ஜெயராஜ் சாலை, மீனாட்சிபுரம், தாமோதர நகர், சண்முகபுரம், மேல சண்முகபுரம், ஜின் ஃபேக்டரி சாலை, எட்டயபுரம் சாலை, ஸ்டேட் பேங்க் காலனி, கந்தசாமிபுரம், எழில் நகர், அழகேசபுரம், திருவியபுரம், முத்துகிருஷ்ணாபுரம், குறிஞ்சி நகர், அண்ணாநகர், விவிடி பிரதான சாலை, முனியசாமிபுரம், சிஇ காலனி, லெவிஞ்சிபுரம், பக்கிள்புரம், லோகியா நகர், பெருமாள்புரம், போல்டன்புரம், சுப்பையாபுரம், பாளையங்கோட்டை சாலை, சிதம்பர நகர், பிரையன் நகர், இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
4: அதேபோல் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, சீர் மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் பெறதுக்கு சீர்மரபினர் இனத்தை சார்ந்தவங்க 18 லிருந்து 60 வயது வரை உள்ளவர்களாக இருக்கணும். அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தர் வந்து விவசாய கூலி, உடல் உழைப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவங்க இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செஞ்சு நலத்திட்ட உதவிகளை பெற முடியும். இந்த உதவிகள் பெறதுக்கு அதை எளிதாக்குற வகையில் இணையதளத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இனி அவங்க என்ன பண்ண இணையதளம் மூலமா நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்யறது, நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடிய அந்த வகையில் என்னென்ன வசதிகள் இருக்குன்றதை இந்த இணையதளம் மூலமாகவே அவங்க பெற்றுக்கொள்ளலாம்.
5: நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் அப்படிங்கிற உயரிய தேசிய விருதை வந்து வழங்கி வராங்க. அது ஜனவரி 23ஆம் தேதி அது நடக்க இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அந்த விருதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும்னா, பேரிடர் தடுப்பு, தாக்கம் குறைப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை தயார் நிலை, அவசர கால மீட்பு, நிவாரணப் பணிகள், மறுவாழ்வு, மறுகட்டமைப்பு, ஆராய்ச்சி, புதுமை, முன்னெச்சரிக்கை அமைப்புகள், சமூக விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு, இது உள்ளிட்ட பேரிடர் மேலாண்மையின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்கள் தான் இந்த விருதுக்கு

0: நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ பேரிடர் மேலாண்மை துறையில் சிறப்பாக பணியாற்றி வர தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தனிநபர்கள் நிறுவனங்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். https://awards.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் வர செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க.
1: இவ்வளோ நேரமும் வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் சாகர்மாலா திட்டம் பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. இவ்வளோ நேரமும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெய்மா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் சுந்தரி சோமசுந்தரம்.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. தெய்வ வாக்கு திரைப்படத்தில் இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகிரவர்கள் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

அன்பு உள்ளங்களே, இன்று இனினம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 12:10 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் பேசலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமர் நலத்திட்டங்கள், தேசிய வேளாண் பொருட்கள் மின்சந்தை பற்றிய தகவல், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம் நாம் மறந்த உணவு, 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவர் நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திராட நிகழ்ச்சியில் கேரளாவின் மறைவர் பற்றிய தகவல்கள், 3:02 குகு நேருப்பாடல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் சாய்ஸ், மாலை 4:02 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும், 1986 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரை செயல், 10:00 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவற்றி கமலக்கண்ணன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேருப்பு பாடல் நிகழ்ச்சி, 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் சிவ புராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வீரநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களது தொகுப்பினை கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். அன்பு உள்ளங்களே, இன்று இனினம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:10 மீண்டும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையலாம். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில என்ன தலைப்புல ஸ்நேகிதிகள் பேச இருக்கீங்க அப்படின்னா, பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்புல தான். நிகழ்ச்சியில தோழிகள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462256112 மற்றும் 256113 என்ற எண்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:11.
2: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: சரி சரி,
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.
5: சரி.

0: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு பகல் வணக்கம். ஒரு குடும்பத்தோட அன்பு, சமூகத்தோட பலம், ஒரு தலைமுறையின் நம்பிக்கை, அதுதான் பெண்கள். பெண்களோட சிரிப்பு, போராட்டம், வெற்றி, கனவு, இது எல்லாத்தையும் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு அழகான மேடை, அதுதான் இந்த சிநேகிதியே நிகழ்ச்சி. இது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சி. ஆமாம், உங்கள் தோழியாக உங்கள் உணர்வுகளோடு கலந்துருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனாயின் கூட.
1: ஜெமிமா செபாஸ்டியன் நானும் இருக்கிறேன்.
0: நேரம் 12:12 பேசியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்ணோட கனவு அவளுடையதா அல்லது திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனிப்பட்ட கனவு இருக்கும். எப்படியாவது நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கணும், எனக்கு ரொம்ப அழகாக டிராயிங் பண்ண வரும், நான் அப்படி டிராயிங்கில் ஷைன் பண்ணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் சாதாரணமான அமைதியான வாழ்க்கை வாழ்க்கை கூட சில பெண்களுக்கு பிடிக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் இந்த கனவுகள் அவங்களோட உண்மையான விருப்பமா, அல்லது குடும்பம், சமூகம், சுற்றுப்புறம், இது எல்லாமே அவங்க மேலே திணிச்ச எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற கேள்வி நிறைய நேரங்களில் எழுதிட்டே இருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் போகணும், இந்த படிப்பு தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, சிலரோட திறமைகளும் ஆசைகளும் கவனிக்கப்படாமல் கூட போகுது. அவங்களோட கனவுகளை விட பிறரோட விருப்பங்கள் முக்கியமாகுது. பல பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிசப்தமான உண்மை. நீங்கள் இன்றைக்கி சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள், பெண்ணின் கனவு அவளுடையதா இல்லை திணிக்கப்படுகிறதா அப்படின்னு. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம்.
1: 0462251132 மற்றும் 0462251133. ஜோனா பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது நான் விஷயத்த இன்ட்ரோ கொடுத்தே ஆவேண்டமா நிறைய விஷயங்கள சொல்லிட்டாங்க. இப்போ தோழிகள் வரல அப்படின்னா ஜோனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா இல்லையா.
0: ஆமாம், வீட்டில் வந்து ஐயோ சாப்பாடு கொதிச்சுட்டு இருக்கேன், இப்போ
1: அதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கால் பண்ணிருங்க.
0: முதல் நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கும். யார் எங்க இருந்து?
2: நான் புதுப்பேட்டில இருந்து, ஆலங்குளம் புதுப்பேட்டில இருந்து வசந்தா பேசுறேன்.
0: வசந்தாமா சொல்லுங்க, பெண்களோட கனவு அவங்களோடதா இல்ல திணிக்கப்படுகிறதா?
2: நம்மளோட கனவெல்லாம் பலிக்காது, அவங்க திணிக்கிறத கனவுதான் பலிக்கும்.
1: உண்மை
0: சொல்லிட்டீங்களே,
1: பலிக்காது திணிக்கப்படுது.
2: நம்ம திணிக்க அவங்க திணிக்க அவங்க சொல்லுதான் நம்ம கேட்க இருக்கு.
0: சரி, உங்க பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பீங்களா? சரி, அந்த பொண்ணு செய்யறது செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுருவீங்களா?
2: ஆமா, பொண்ணுகளுக்குலாம் அவங்க விருப்பம் போயிட்டு கல்யாணம் பண்ணி, நம்ம விருப்பம் அந்த காலத்துல நிறைவேறல.
0: ஐயோ, இன்னும் வருத்தமா இருக்கு அம்மாக்கு.
2: பேசி எல்லாரும் வந்துட்டாவா?
0: சரி, நன்றி.
1: நன்றி.
3: தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து நாகலட்சுமி பேசுறீங்களா?
0: பெரிய குளத்திலிருந்து நாகலட்சுமிமா சொல்லுங்க.
3: ஆமாங்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கங்கம்மா.
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: நீங்க வந்து பாத்துட்டு போங்க எப்படி இருக்கு.
3: வரணும், வரணும், பத்து நாள் வேலைக்கு வரணும். நிறைய

0: பெண்ணோட கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா?
1: கனவு வந்து திணிக்கு இப்ப வந்து முதல்ல எங்க காலத்துல கூட திணிக்கப்பட்டுச்சுங்கம்மா, ஆனா இப்ப எல்லாம் திணிக்கப்படுறதுல பிள்ளைங்க அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரிதான் நம்ம படிக்க வைக்கிறோம். அவங்க விருப்பத்த மாதிரிதான் இப்ப
2: சூப்பரான
0: பாடல் வந்திருக்கு. ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்துல இருந்து வரும் துறைகளுக்கு ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல் அதே வாய்ஸில் பாடல் இதோ.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நேரம் 12:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். இன்னைக்கு ஸ்நேகிதி நேசில் பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா அப்படின்னு தான் கேட்டிருப்போம். இப்போ ஜெமிமா செபஸ்டின் சொல்லுவாங்க அவங்களோட கனவு அவங்களோட திணிக்கப்படுகிறதா அப்படின்னு.
2: இல்லை இன்னும் நான் மட்டும் இல்லை, நிறைய தோழிகள் வந்து இதுதான் சொல்லுவாங்க. அதாவது என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்த வரைக்கும் நான் இஷ்டப்பட்டதான் செய்வேன், என்னோடய கனவு வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய உலகம் வந்து என்னுடைய கனவு, என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணிப்பாங்க. திணிக்க ஒரு தோழியாவது வந்து இந்த மாதிரி திணிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லுவாங்க. நானும் நினச்சேன் வந்து ரெண்டு தோழியுமே வந்து அப்படி கவிதை நடையில் சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: ஸோ ஆக உங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: ஆ வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இருக்கின்ற இடத்தில் சொல்லக்கூடிய தைரியம் வந்து நம்ம
1: ஜோனாக்கு தான் இருக்கு.
2: ஆமா,
1: யார் எங்க இருந்து அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த லைஃப்?
2: அதாவது ஜோனா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது?
1: எனக்கு வந்து நான் ஆசைப்படமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த நேரம் என்ன சொல்கிறேன், பாஸ் பண்ணி வார வார. வணக்கம், யார் எங்கேருந்து?
3: நலமா
2: இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா
1: இருக்கீங்க.
2: எனக்கு பிடிச்சிருக்குதுங்க.
1: ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, பெரிய டாக்டர்.
3: எனக்கு பாத்தீங்கன்னா நர்சிங்கு போலீஸ்லாம் பாக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால என் பிள்ளையே நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அல்லது படிக்க மாட்டேங்குது, இப்ப இன்ஜினியர் தான் சேர்த்துருக்கு. பையனா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா படிக்க வைக்கணும்னு பார்த்தா அதுவும் படிக்க மாட்டேங்குது. இப்ப யாருமே திணிக்கல, அவங்க
1: விருப்பத்துக்கு
2: அந்த மாதிரி எண்ணி விட்டு இருந்தாங்கன்னு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லிருக்கீங்க.
1: யார்
2: கேக்க போகிறா சொல்லிக்க?
1: மூஞ்சி வேற தூக்கி வச்சுக்கிட்டு. நன்றி நன்றி. கூறுங்கள்.
3: அன்னைக்கு
1: சுமித்ரா ரொம்ப நல்லா இருந்தது.
2: இப்படி தெரிஞ்சு முதல்ல நானே சொல்லியிருப்பேன், நிஜம் நான் எனக்கு வாங்கி தந்துடுங்க.
1: அதை கழிச்சுக்கோ. நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251133 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம், வேறு எங்கேருந்து?
2: வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம்.
1: நான் இன்னைக்கு மௌனம் விரதம். டான் டான்
2: டான். அது லைன் கிடச்சி 1 நிமிஷம் அமைதியாக இருக்கலாம் முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அமைதியாகவே இருக்கிறாங்க.
1: வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து? அவங்களோட இணைப்பு வந்து கண்டிப்பாக கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல

0: வசந்தன் கோதா சரின்னுட்டு
1: சரி சரி சரி சரி
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரி சரி
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நேரம் 12:31 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சிநேகிதியை நிகழ்ச்சியில். சிநேகிதி நிகழ்ச்சி அடுத்த காலர் என்ன சொல்றாங்க? பெண்ணோட கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா? வணக்கம், யார் எங்கிருந்து?
5: ஜோனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: பெண்ணோட
5: எப்படி இருக்கு?
4: திணிக்கப்படுகிறதா அப்படின்னா கண்டிப்பா திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து இருக்கதான் செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அதுவே சரி அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் சரிதான்.
5: கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாப்ல.
4: ஆமா. வணக்கம், யார் எங்கிறது?
5: வணக்கம்,
4: நீங்க யாரு? நீங்க சொல்லு பின்னாடி. நீங்க யாரு?
5: எங்க அடிக்கிற மாதிரி திருப்பி கேக்கலாம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? அவங்க இங்க லைன் ஆன் பண்ணிட்டு அங்க ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அங்க சவுண்ட் கேட்ட பிறகு இங்க பதில் சொல்லுவாங்க போல.
4: லேட்டா பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அடுத்த நேயர் வணக்கம்.
5: நன்றி.
4: பெண்களோட கனவுகள் அப்படிங்கிறது ஒருத்தனையும் கேட்கும் போது கண்டிப்பா திணிக்கதான் பட்டிருக்கோ அப்படின்னு தோணுது இல்ல?
5: ஆமா, இல்ல சோ நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னதும் நன்றியதான் சொல்ல சொல்றாங்க. நன்றி
4: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துன்னு கேட்டீங்க அப்படின்னா வெற்றி கொள்வீடு திரைப்படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராம் குரல்ல தேவாய் செயல் பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டே நினைஞ்சிருங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக

0: தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். எட்டாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது.

0: விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
1: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸு இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுயத்தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாசின் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்ணின் கனவு அவளுடையதாக திணிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டவுடனே ஜெமிமா செபஸ்டின் சொல்லிட்டாங்க, இல்லப்பா என்னென்ன திணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ப்ரோக்ராம் கேட்டவங்க மாமா கால் பண்ணிட்டாங்க,
2: என்னது
1: அந்த நேரத்தில் அழகமான இந்த நேரத்தில் குதுக்கலாமா அடுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து
2: என்னாச்சு வழக்கம் போல நேர்கள் வந்து லைன் எடுத்தாலும் நான் நிமிஷம் அமைதியாக இருந்து தான் பேசணுன்னு.
1: அது வந்து ஆன்லைனில் அவங்க கேட்கறதுனால அவங்களுக்கு ஒரு 1 மினிட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால
2: கால் பண்ணுறவங்க ஃபோனை மட்டும் கேளுங்க, ரேடியோ ஓரமாக வச்சிடுங்க, அப்போ தான் நீங்கள் லைன் கிடைச்சதும் பேச முடியும்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஜெமிமா செபஸ்டியன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பெண்ணோட கனவு அவளுடையதாக திணிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு
2: சொல்கிறேன். பேச மாட்டேங்கிறீங்களே ஜோனா, பார்த்தீங்கன்னா இருக்கிற குஷி அப்படியே டவுன் ஆகிடும். வந்துட்டாங்க, சொல்லுங்கள் யார் எங்கேருந்து?
1: பெண்ணோட கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா?
3: பெண்ணோட கனவு வந்து இப்ப உள்ள சூழ்நிலையில நிறைய இடங்கள்ல அவங்களாவே இருக்கிறாங்க, அவங்க கனவாவே இருக்கு. சில இடங்கள்ல திணிக்கப்படுகிறது,
1: சில இடங்கள்ல.
3: அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாவே பெண்களுக்கு வந்து இளகிய மனசு, அம்மா அப்பா கொஞ்சம் முகம் வாடினாலே போதும், அவங்க வந்து அந்த கனவை அப்படியே செலுத்திக்கிட்டு அவங்களாவே செலுத்திக்கிறாங்க. தன்னோட கூட்டுக்குள்ள தன் உடலை சுருக்கிக்கிற மாதிரி அம்மா அப்பா முகத்தை பார்த்தே வேண்டாம், நம்ம கனவை விட அம்மா அப்பா
1: அப்புறம்
2: அதே சொல்லிட்டு புரிஞ்சுக்குதுங்க, நீங்க சிரிக்கிற எங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
1: நன்றி நன்றிமா, உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி. அழகா சொன்னாங்க, பெண்கள் வந்து கஷ்டங்களை சரி வரட்டும், இதெல்லாம் ஒரு கஷ்டமா
2: சந்தோஷமா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: நம்ம அம்மா மேலே அப்பா மேலே வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, வரட்டும் வரச்சிருக்கு
2: தியாகம்
1: தியாகம் சொல்லிட்டாங்க. ஆமா, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம்,
2: அப்படிதானே? ஆமா, நிச்சயமா.
1: ஆமா, கண்டிப்பா. நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம வந்து என்ன தலைப்புல பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, பெண்களோட கனவு அப்படிங்கிறது அவளோடதான் திணிக்கப்படுகிறது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே திணிக்கப்பட்டாலுமே சில நேரத்துல சுகமா வழிகள் கூட சில நேரத்துல சுகமான சுகமாகுது
2: அப்படிங்கிறது
1: இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பண்ண சொன்ன என் கூட
2: ஜெமிமா செபாஸ்டியன்.
1: நிகழ்ச்சியில் விளம்பரம் வருது, விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ரிதம் திரைப்படத்தில் இருந்து.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ணுறேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங் டிராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஒரே நாடு ஒரே சந்தை என்ற முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் ஏபிஎம்சி மண்டிகளை ஒருங்கிணைப்பதற்கான 2016 ஏப்ரல் 14 இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அகில இந்திய டிஜிட்டல் தளம்தான் ஈநாம் என்று அழைக்கக்கூடிய மின் தேசிய வேளாண் சந்தையாகும். வேளாண் பொருட்களின் விலைகள்

0: களை கண்டறிவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட இணையதளத்தை உருவாக்குவதன் மூலம் நாடு தழுவிய அனைத்து வேளாண் சந்தைகளையும் ஒன்றிணைப்பதற்கான நாம் வலைதளமானது தற்போதுள்ள வேளாண் விளைபொருள் சந்தை குழு, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை குழு, சந்தை வளாகங்கள், துணை சந்தை வளாகங்கள், தனியார் சந்தைகள் மற்றும் பிற ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த திட்டமானது மார்ச் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட 585 ஒழுங்குபடுத்தப்பட்ட மொத்த வேளாண் சந்தை தளத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் நோக்கங்கள் வேளாண் பொருட்களின் அகில இந்திய வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் ஒரு பொதுவான இணையவழி சந்தை தளம் மூலம் சந்தைகளை முதலில் மாநில அளவிலும் பின்னர் நாடு முழுவதும் ஒருங்கிணைத்தல், சந்தைகளின் திறமையான செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சந்தைப்படுத்துதல் மற்றும் பரிவர்த்தனை நடைமுறைகளை நெறிப்படுத்தி அவற்றை அனைத்து சந்தைகளிலும் ஒரே சீராக்குதல், நுகர்வோர் சந்தைகளை இணைய வழியில் அணுகுவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு சிறந்த சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயிக்கும் வர்த்தகருக்கும் இடையிலான தகவல் சமச்சீரற்ற தன்மையை நீக்குதல், வேளாண் பொருட்களின் உண்மையான தேவையின் அடிப்படையில் சரியான நிகழ்நேர விலை நிர்ணயம் செய்தல், ஏல செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை, இணையவழி பணம் செலுத்துதல். இத்திட்டத்தில் இலவச தர பரிசோதனை மற்றும் தர மதிப்பீட்டை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்களின் உயர்தர விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 23 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1656 மண்டிகள் ஈநாம் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி 28 நிலவரப்படி 1.80 கோடி விவசாயிகளும் 2.72 லட்சம் வர்த்தகர்களும் ஈநாம் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். 2026 பிப்ரவரி வரை வர்த்தகம் செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்களின் மொத்த அளவு 13.22 கோடி மெட்ரிக் டன்னாகவும் அதன் மதிப்பு 482,350 கோடியாகவும் உள்ளது. ஈநாம் திட்டத்தின் கீழ் ஈநாம் இணையதளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு தேவையான சந்தைப்படுத்துதல் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு ஒரு மண்டிக்கு ரூபாய் 75 லட்சம் வரை மானியமாக வழங்குகிறது. இதில் தர மதிப்பீட்டு ஆய்வகங்கள், மின்னணு எடை வசதிகள், கணினிகள், அச்சுப்பொறிகள், சுத்தம் செய்தல் மற்றும் தரம் பிரித்தல், பொட்டலமிடல் வசதிகள், மென்பொருள் உள்கட்டமைப்பு, உரம் தயாரிக்கும் அலகுகள் போன்றவை அடங்கும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக இணைய வழியில் பணம் செலுத்தப்படுகிறது. இதற்கு எப்படி பதிவு செய்வது? ஈநாம் தளத்தில் பதிவு செய்ய எந்த கட்டணமும் இல்லை. விவசாயிகள் ஈநாம் அதிகாரப்பூர்வ தளம் அல்லது கைபேசி செயலி மூலமாகவோ தங்களது அருகிலுள்ள வேளாண் மண்டிகளில் ஆவணங்களுடன் நேரில் சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈநாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்புள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 1:11 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நலந்த நாள் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம், அதாவது நாம் மறந்த உணவு அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். இந்த நவீன உலகத்தில் எல்லாரும் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாமளும் ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கோம். சரியா, நம்ம ஓடிட்டே இருக்கும்போது நம்மளோட உணவு பழக்கங்களையும் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டோம், நல்லாவே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இது உடனே இப்போ உடனே கிடைக்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அது மீது நமக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட்டதுனால நம்மளோட பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கிறது மெது மெதுவாக மறக்கப்பட்டு வருது. ஆனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு அப்படிங்கிறது சாதாரண உணவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லவே இல்லை. அது வந்து உடலை மட்டும் இல்லைங்க, மனசையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய இயற்கை செல்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் அப்படிங்கிறது. அதை நம்ம மறந்தோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தாய் மறந்த தடையின் திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு போய் சுசிலா குரல்ல கே விஸ்வநாதன் இசையில் பாடலதோ.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:15. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம், அதுதான் நம்ம மறந்த உணவு பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம் நலம்தானா நிகழ்ச்சியில். முன்னாடிலாம் ஒரு காலத்தில் நம்மளோட தமிழர்களோட வீட்டில் வந்து கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு இந்த மாதிரியான சின்ன சின்ன தானியங்கள், அதாவது சிறு தானியங்கள் தான் முக்கிய இடமாக இருந்தது. இது சுவைக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவைக்காக மட்டும் இல்லைங்க, உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தரக்கூடியதாக இருந்துச்சு. வெயிலில் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்களுக்கு சக்தி தரக்கூடிய உணவாகவும் நோய்களை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த சாப்பாடு அப்படிங்கிறது இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப அரிதாகிட்டு இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்கள அவங்க எல்லாம் உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையோடு தான் வாழ்ந்தாங்க. எந்த காலத்தில் எந்த வகையான உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இயற்கையோடு சேர்ந்து அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. உதாரணமாக நிறைய வெயில் அடிக்குது அப்படின்னா கோடை காலத்தில் கம்பு, கூழ் இது எல்லாம் சாப்பிட்டு உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாங்க. அதே இது மழைக்காலத்தில் சூடான கஞ்சி, உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய கஞ்சி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்படி காலநிலைக்கு ஏற்ப உணவு முறைகளை அவங்க பின்பற்றினாங்க. அதுதான் அவங்க வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்ந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்தில் இருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய

0: ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:21. இணைந்திருக்கிறோம் நலம்தானான நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம் நலம்தானான நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் மறந்த உணவுகள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது ஜங்க் ஃபுட்டு. இது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுறாங்க, இதில் ரசாயன கலவைகளும் அதிகமாக இருக்குது, சரிங்களா? சத்துக்கள் குறைவு, இந்த மாதிரியான காரணங்களால் இப்போ இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இந்த மாதிரியான நோய்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் நம்மளோட பாரம்பரிய உணவுகள் இவ்வாறான நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. உதாரணமாக முன்னாடியெலாம் அரிசி வகைகள்லேயும் நம்ம முன்னோர் விட்டு சென்ற ஒரு பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லலாம். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் வகைகள் உடலுக்கு நல்ல சக்தியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ரசாயன முறையில் இல்லாமல் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டதால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்படவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை அரிசி மட்டும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதனால் நிறைய சத்துக்கள் இழக்கப்படுது, சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களில் நம்ம மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட உடல்களில் நிறைய நோய்களை கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாகுது. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம் நாடு திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு பி சுசிலா குரலை MS வீசையில் பாடல் ஏதோ

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 1:28. இணைந்திருக்கிறோம் நலம் தானா நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு நடந்தான நிகழ்ச்சியில் நம் முன்னோர்கள் விட்டு சென்று செல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மறந்த உணவு பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து நல்ல நல்ல அரிசி பயன்படுத்தினாங்க. அதாவது என்னன்னா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி அரிசிகள் பயன்படுத்தினாங்க, சிறுதானியங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய மரச்சக்கு எண்ணெய், வீட்டில் அரைச்ச மசாலா பொருட்கள், அந்த களிமண் பாத்திரத்தில் சமைக்கக்கூடிய இந்த உணவுகள், இது எல்லாமே உடல் நலத்துக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இது உணவோட சுவையை மட்டும் இல்லைங்க, சுவை சத்துக்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் பயன்படுத்துகிறோம், ஒரு அலுமினியம், ஒரு பிளாஸ்டிக், இது எல்லாமே அதிக ரசாயன கலவைகள் கொண்ட பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால நமக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். உணவு அப்படிங்கிறது வெறும் பசி தீர்க்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சமூகத்தோட அடையாளம். ஒவ்வொரு பாரம்பரிய உணவுகளும் நம் மண்ணோட மனமும் விவசாயியோட உழைப்பு, முன்னோர்களோட அறிவும் கலந்துருக்கு. அதை மறக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தை மறக்கிறதுக்கு சமம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்பானைகளில் சமைக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, அந்த மாதிரியாக முயற்சிகளை எடுங்க. நிகழ்ச்சி அடுத்து தான் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கொடிமலர் திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசன் அவர்களுக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1:33 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம்தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்று செல்லும், அதாவது நாம் மறந்த உணவுகள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதான் சொன்னேன்ல, உணவு அப்படிங்கிறது வெறும் பசி தீர்க்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சமூகத்தோட அடையாளம். நம்மளோட ஒவ்வொரு பாரம்பரிய உணவுகளும் நம் மண்ணோட மனமும் விவசாயியோட உழைப்பும் முன்னோர்களோட அறிவும் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஆமாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் பீஸா பர்கர் இந்த மாதிரி வெளிநாட்டு உணவுகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் கம்பங்கூழ், ராகி களி, திணைப்பாயசம் இந்த உணவுகள் பற்றி அவங்களுக்கு தெரிகிறதே இல்லை. அது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. அதனால் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பள்ளிகள்லேயும் வீடுகள்லேயும் பாரம்பரிய உணவுகளோட முக்கியத்துவத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். நம்ம மறுபடியும் பாரம்பரிய உணவுகளை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்நலத்தையும் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் கண்டிப்பாக அது பாதுகாக்கும். சிறுதானியங்கள் குறைஞ்ச தண்ணீரில் வளரக்கூடியது, அதை இயற்கையும் காக்க உதவுது. எதிர்கால சந்ததியினருக்கு அது ஒரு பெரிய முதலீடாக இருக்கும். அதனால் சிறுதானியங்கள் பற்றியும் உங்களோட குழந்தைகள் மத்தியில் நீங்க விழிப்புணர்வை கண்டிப்பா ஏற்படுத்தணும். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் குடும்ப தலைமை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுக்கு டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கே வி மகாதேவன் இசையில் பாடல்.

காற்றில் கவி பாடிக்கொண்டு இருக்கும் நம் ஆகாஷ்வாணி இப்போது 90வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 1:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நலம் தான நிகழ்ச்சி. இன்னைக்கு நிலம் தான நிகழ்ச்சியில் நம் முன்னோர் விட்டு சென்று செல்லும் அதுதாங்க, நாம மறந்த உணவு பத்தி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற செல்வம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உணவு. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான சாப்பாடுகளை தான் அதிகம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளோட முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த உணவு செல்வங்களை மறுபடியும் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலம் இது தாங்க. நவீன வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம பாரம்பரியத்தை இழக்கவே கூடாது. நாம் மறந்த உணவுகளை மறுபடியும் மீண்டும் நம்மளோட உணவு பழக்கத்தில் சேர்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வளமான எதிர்காலத்தையும் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை.

அதனால் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, அதை உங்களோட தலைமுறையினருக்கும் நீங்கள் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நலம்தானா நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.

0: நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் முகராசி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுக்கு TMS குரல்ல கே வி மகாதேவன் இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.
1: உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு, கொண்டாடும் போது

செய்வதாய் சொல்லுவார். எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். கல்யாணம் செய்வதற்கும் நாய் சொல்லுவார். எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார்.

கொடுத்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான் முடித்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்த

0: செலுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76வது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நம்ம பார்த்துக்கலாம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு,

0: இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ராக், குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி, குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
1: ஆர்த்தோடிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்குன்னு தனியாக ப்ரெஷ் இருக்குது, அந்த ப்ரெஷ் வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்பேசஸ் தான் நமக்கு வந்து ப்ரெஷ்ஷிங் கிடைக்கும். ஏன்னா பல்லு மேலே நிறைய அட்டாச் பண்ணி வந்து கம்பி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரெஷ்ஷிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து மிரர் பார்த்து அந்த அழுக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குன்றத பார்த்து ரொம்ப மைன்யூட்டாக ப்ரெஷ்ஷிங் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிப்பை எடுத்ததுக்கப்புறமா அவங்க நினச்சி அந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். கிளிப்பு போட்டதுக்கு அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அவங்க வந்து தவிர்த்துக்கலாம். அதனால் பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ்னு எதுவும் இருக்காது. அது அதே மாதிரி இந்த ஆர்த்தோடிக் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ரீடைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று கொடுப்போம். அதாவது பல்லு வந்து இப்போ நல்ல முன்னாடி தள்ளி இருந்துச்சு, நிறைய கேப்போடு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒன்று சேர்த்துருவோம், கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருப்போம். கிளிப்பை கலட்டின உடனேயுமே அவங்களுக்கு வந்து ஏஜில் வந்து க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்னால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து அந்த பல்லு போகிறதுக்கான அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும், அந்த ஒரு உந்துதல் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளே வந்து ரீடைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு விடுவோம். அந்த நம்ம மாற்றின இடத்துல அப்படியே பல்லு இருக்கணும், அதை செட் பண்ணணுன்றதுக்காண்டி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒன்று நம்ம கொடுப்போம். அந்த அப்ளையன்ஸ் வந்து நிறைய பேர் போடுறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன தான் கிளிப்ஸ் போட்டாலுமே, அதாவது ஆர்த்தோடிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் மறுபடியும் வந்து ஒரு சின்ன பழைய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன கேப் வந்து ஏற்படுதுன்ற ஃபீல் இருக்குது. தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமாவுமே அவங்க வந்து இந்த ரீடைனர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து கூட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிரச்சனையை வந்து தவிர்த்துக்கலாம். இந்த முன்னும் பின்னுமா பல்லு இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் ஒரு 7 பேரையோ இல்லை ஒரு 10 பேரோ நம்ம உட்கார வச்சோம்னா எப்படி உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மடியில் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நெருக்கி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு இருக்கிற இடத்துல பல்லு நிறையா இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த மாதிரி தான் நெருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரெஷ் பண்ணுறப்போ நம்மளால் எல்லா இடங்கள்லையுமே நம்ம சின்ன சின்ன கூடிய இடங்களில் நம்மளால் ப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரெஷ் பண்ணாலுமே அங்கே உள்ள அழுக்கு வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ அந்த அழுக்கு வந்து நாளடைவில் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ரெஷ்ஷிங் நார்மல் ப்ரெஷ்ஷிங்கில் ரிமூவ் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி செட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஈறு பிரச்சனைகள் ஏற்படும். ஈரிலேருந்து அது திரும்ப எலும்புக்கும் பிரச்சனை வந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது என்னாகும் அப்படின்னா ஒரு 30-35 வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த பற்கள்லாம் ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும். என்ன சாப்பிட்டாலுமே முன்பல்ல எதுவும் கடிக்க முடியாது, இல்லை பின்னாடியுமே பல்லு எதுவுமே நம்ம கடிச்சோன்னா ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது நம்மளால் கடிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஏர்லியராக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஏர்லியராகவே இந்த மாதிரி ஆர்த்தோடிக், அதுக்குமே ஆர்த்தோடிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
0: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ்.

உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:17 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமையை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட சூப்பரான இடம் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். வரலாற்று சின்னம், சந்தனக்காடுகள், இனிப்பான வெள்ளம்னு பல நிறைய வித்தியாசமான விஷயங்களை வச்சிருக்கிற ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளா அப்புறம் தமிழ்நாடு இந்த ரெண்டுத்தினுடைய கலாச்சாரம் கலந்த இடம் கூட சொல்லலாம். இயற்கையை விரும்புகிறவங்க வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம்னா இந்த இடம் தான். இந்த இடத்த மூணார் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஊரை கடந்து தான் போயிருப்பாங்க. அதுதான் கேரளா அந்த மாநிலத்துடைய மறையூர் அப்படிங்கிற இடம். பேருக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அதுவே இந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயிமா செபாஸ்டியன். பாடல் கேட்கவிருக்கிறோம் தாமரையுடைய பாடல் வரிகளில் சைந்தவி பார்த்து சாரதி இணைந்து பாடின பாடல். ஏ ரகுமான் இசையில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில இருந்து மூணார் போற வழியில இருக்கிற ஒரு குட்டி சொர்க்கம் சொல்லக்கூடிய இடமான மறையூர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறும் இயற்கையுடைய பிரம்மாண்டமும் ஒழிஞ்சிருக்குதுங்க. மறையூர் அப்படிங்கிற பேருக்கு ரெண்டு விதமான கதைகள் சொல்றாங்க. ஒன்னு, மகாபாரதத்துல பாண்டவர்கள் அவங்களுடைய அஞ்ஞாத வாசம், அதாவது மறைஞ்சு வாழக்கூடிய அந்த சமயத்தில் இருக்கும்போது இந்த ஊரில் தான் தங்கியிருந்தாங்களாம். அந்த மறைஞ்சு வாழ்ந்த ஊர் அப்படிங்கிறனால தான் மறையூர்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, முற்காலத்தில் வாழ்ந்த மறையர்கள், அதாவது அறிஞர்கள், முனிவர்கள், அவங்க எல்லாருமே இந்த ஊரில் வாழ்ந்ததுனால மறையூர்ன்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறையூருடைய முக்கியமான ஒரு பெருமை அந்த இடத்துக்கு அப்படின்னா, அது அங்கே இருக்கக்கூடிய சந்தன காடுகள் தான். இந்தியாவில் இயற்கையாகவே சந்தன மரங்கள் அடர்த்தியாக வளர்ற ஒரே இடம் இது இங்கே மட்டும்தான். இங்கே இருக்கிற சந்தன மரங்கள் ரொம்ப தரம் வாய்ந்ததாக இருக்குது. இதனாலேயே இந்த மரங்களை சுற்றி பெரிய இரும்பு வேலிகள் போட்டு துப்பாக்கியேந்திய காவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாத்துட்ருப்பாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பத்ரி திரைப்படத்திலிருந்தான் பழனி பாதியுடைய பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா அவர்கள் இணைந்து பாடினது ரமணா கோகுல் அவருடைய இசையில. பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இருக்கக்கூடிய மறையூர் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மணித்தண்டா நிகழ்ச்சியில நேரம் பாத்தீங்கன்னா 2:31 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மறையூர்ல முனியறைகள், அதாவது கற்கால மனிதர்களுடைய வீடுகள் இருக்குதான். மறையூர்ல வரலாற்று ஆய்வாளர்களை வேக்க வைக்கிற ஒரு விஷயம் அதுதான். இந்த முனியறைகள் அல்லது கருத்திட்டைகள் அப்படிங்கிறது, கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இறந்தவங்களை அடக்கம் செஞ்சு அதுக்கு மேல 4 பெரிய பாறை கற்களை வச்சு, அந்த 4 பாறைக்கு மேலேயே தொப்பி மாதிரி பெரிய கல்லை வச்சு ஒரு அறை மாதிரி கட்டியிருப்பாங்களாம். இந்த அறைகள் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானதுன்னு கூட சொல்றாங்க.

இங்கே இருக்கிற எழுத்து பாறை அப்படிங்கிற இடத்துல கற்கால மனிதர்கள் வரைஞ்ச பாறை ஓவியங்கள் இன்றைக்கும் அழியா சின்னங்களாக இருக்குது. விலங்குகள், மனிதர்களை, அப்புறம் வேட்டையாடுற அந்த காட்சிகள், இது எல்லாமே அங்கே வந்து பாறைகளை ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. மறையூரில் இன்னொரு விஷயம் கூட ரொம்பவே ஃபேமஸானதாக இருக்குது. அது வந்து அங்கே போனால் கண்டிப்பாக இதை யாரும் பார்க்காம வரமாட்டாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. நீர்பறவை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷலோட குரலில் என்ஆர் ரகுநந்தன் அவங்களுடைய இசையில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: மனைத்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 2:38 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மறையூர் போனவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அதாவது வெள்ளத்தை வாங்காமல் வரமாட்டாங்க. இங்கே விளையிற கரும்புகளை வச்சு பாரம்பரிய முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் சேர்க்காமல் கையாலேயே உருண்டை உருண்டையாக இந்த வெள்ளத்தை தயாரிப்பாங்க. இதுக்கு புவியியல் குறியீடு அதாவது ஜிஐ டேக் வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது அவ்வளவு இனிப்பாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குமாம். மறையூருக்கு பக்கத்திலேயே பாம்பாறு அப்படிங்கிறது ஓடுது. இந்த ஆற்றுல இருந்து அங்கே விழக்கூடிய அந்த தண்ணீர் வந்து தூவானம் அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற சின்னார் வனவிலங்கு சரணாலயம் அந்த வழியாக போகும்போது அரிய வகை நட்சத்திர ஆமைகள் சாம்பல் நிற அணில்களை நம்ம பார்க்க முடியும். இந்த பாம்பாருக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குதுங்க. அது நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு பிறகு சொல்கிற பாடலும் வந்துட்டே இருக்குது. நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் முன்னி கிருஷ்ணா அவர்கள் இணைந்து பாடினது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஹிந்தி பாடம் கேட்கலாம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ்.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் என்ற புத்தகத்திலிருந்து

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெண்டு மணி 45 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரளாவில் இருக்கக்கூடிய மறையூர் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த மறையூரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆறு தான் பாம்பாறு. கேரளாவில் ஓடுற ஆறுகள் எல்லாமே மேற்கு நோக்கி அரபிக்கடலை பார்த்தா அது பாஞ்சு ஓடும். ஆனால் மறையூரில் ஓடுற இந்த பாம்பாறு மட்டும்தான் கிழக்கு நோக்கி ஓடுதாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிழக்கு நோக்கி ஓடி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, அதாவது அமராவதி ஆற்றோட இணையுது. இந்த ஆற்றோட அழகு மறையூருக்கு கூடுதலுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மறையூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 5 கிராமங்களை சேர்த்து அஞ்சு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், அதாவது மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் இருந்து அங்கே போய் குடியேறினவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்க கேரளா மக்கள் மலையாளம் கலந்த ஒரு அழகான தமிழ் மொழியை தான் இப்போவும் பேசிகிட்ருக்குறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய மறையூர் பற்றி. அதுக்குடி பாடலும் வந்துட்டே இருக்குது. பொறி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ மற்றும் தீனா மதுபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்து பாடினது. தீனாவுடைய இசையில பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் கேரளாவில் இருக்கக்கூடிய மறையூர் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்தன மரக்கிடங்கு இருக்குது. அதாவது மறையூர் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய சந்தன மரக்கிடங்கு இந்த இடத்துல இருக்குது. காடுகளில் இயற்கையாகவே காற்றுலேருந்து விழக்கூடிய மரங்கள், காஞ்ச மரங்களை மட்டும்தான் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்து சேமித்து வைப்பாங்களாம். இந்த இடத்த அரசாங்கம் பலத்த பாதுகாப்புலையும் வச்சுருக்கிறாங்க. இது மறையூரில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க காடுகள்லேருந்து சேகரிக்கிற தேன், மூலிகைகள், அங்கே விளையிற காப்பி தோட்டங்களை வேலை பார்த்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துகிறாங்க. இவங்களுடைய பாரம்பரியமான அந்த வாழ்க்கை முறை இந்த மறையூர் அப்படிங்கிற ஊருடைய மிகப்பெரிய அங்கமாக இருக்குது. மூணார் மாதிரி இங்கே ரொம்ப குளிராகவும் இருக்காது, நம்ம ஊர் மாதிரி ரொம்ப வெயிலாகவும் இங்கே இருக்காது. ஒரு மிதமான சூப்பரான கிளைமேட் இங்கே இருக்கும். அதனால தான் இங்கே கரும்பு, நெல் மட்டும் இல்லாமல் காப்பி, தேயிலை அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகளும் கூட விவசாயம் செய்கிறாங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மகமுடி பாடலும் வந்துட்டே இருக்குது. யுகபாதியுடைய பாடல் வரிகளில் சாதனா சர்க்கம், பெனிதயால், ஹாரிஸ் ஜெயராஜுடைய குரலில், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையிலையும், சத்தியம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

9:59 நிமிடம் ஆயாச்சு. மணித்திருநாள் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் தான் கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 3:02 உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம ரேடியோவில் கேட்டு ரசிக்கும் நினைச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய ஊர் பேர் பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு இனி நாளில் சந்திக்கலாம். நீங்களே பை பை, டேக் கேர்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டீச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டி

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, அழகான இந்த நாளை இன்னும் அழகாக்க வந்துட்டே இருக்க நம்ம குக்கு நிகழ்ச்சி. நீங்கள் ரசித்த பாடல்கள், நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட பாடல்கள், மெமரிஸில் எப்போவுமே இருக்கக்கூடிய பாடல்கள், மோட்டிவேஷன் பாடல்கள், இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து குக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர், இதை டைப் பண்ணிவிட்டு 9443364074 அப்படிங்கிற எண்ணுக்கு மறுபடியும் அந்த எண் சொல்கிறேன், 9443364074 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறிஞ்செய்தியை தட்டி விடுங்க. உங்கள் ரேடியோவில் வால்யூம் ஹையாக வச்சு மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அழகான இந்த பயணம் ஆரம்பமாகுது. ஜோனா கூட நேரம் 3:03 யாருக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளை ஒழிக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீரபாண்டி புலிக்குளத்திலிருந்து மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசை, முருகலட்சுமி, சதீஷ் குமார், தாஸ் பாண்டியன், இவங்களுக்காக அந்த பாடல் பூவை பூச்சுடவா திரைப்படத்தில் இருந்து கே. ஜெயசுதாஸ் குரல்.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 3:14. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இதோ. ஜானகி மற்றும் SPP குரல்ல.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: 3:10 குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்மபுரியிலிருந்து ஸ்ரீதேவி முனிஸ்ராஜுக்காக வந்துட்டே இருக்கு. இதே கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடகிட தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:24. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸ் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடையமொழி பத்மா, அருள்ராஜ், அனிஷ், அபிஷேக் இவங்களுக்காக செந்தூர பாண்டி திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருக்கேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:30. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆய்குடி அய்யம்மாள், சண்முக சுந்தரம், கனகா, சபிரா இவங்க கேட்ட அந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரமும் மணி 35 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நேரொற்ப பாடல் நிகழ்ச்சி. குக்கு நேரொற்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராகப்பன், பிச்சமால், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன் இவங்க கேட்ட பாடல் நீயா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு எடுத்துருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஷன் குக்கூ நிகழ்ச்சியில் குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேசத்திலிருந்து கே ராஜேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து ஓ மனமே சாங் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:51. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுப்பாட்டையிலிருந்து தாமரை செல்வி செல்வபுரணி செல்லக்கணு அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. செல்லக்கணு திரைப்படத்திலிருந்து

1:56. இப்போ நிகழ்ச்சியில் எல்லாருமே சூப்பராக பாடல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரோட பாடல்கள் எங்களால் ஒளிபரப்ப முடியல, அதுக்காக நாங்கள் வந்து கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். யாரோட பாடல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜபாளையம் ராக்கப்பன், பேச்சம்மாள் ராஜேஸ்வரி, சஷ்வர்தன் காமராஜ் நகர், சங்கர்ராஜ் நல்லை, உமா முன்னீர்பல்லம், பிரதீக்ஷா வீரவனலூர், தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், கருணாநிதி, மருதமுத்தூர் பாலா, முருகன், அரியங்காவூர் மங்கை, அரியங்காவூரோட சரவணகுமார், ஹரிகிருஷ்ணன், பூலாங்குளமுத்து, வேப்பங்குளம் மின்சை, நெல்லை மகேஷ், நெல்லை சிவா, செம்புலநாதகவி, பழையங்கோட்டை, குருவன்கோட்டை, முருகன், தீபக்குட்டி, திருநெல்வேலியிலிருந்து என்எம் கருப்பசாமி, கே எம் நரேன், கடங்கநீரிலோட கண்ணன், சுமதி, குட்டவன்குளம் ராமர், நீலமேகபுரம் முரளிராஜ், பரமன்குறிச்சி சுகன்யா, தென்காசி குத்தலிங்கம் குத்தாலிங்கம் சார், விகேபுரம் முகமது காசிம், ஜங்ஷன்

வெண்ணிலா, ரெட்டைக்குளம் வென்சிகா, சிவநாடனூர் மாரியன், எல்லை ராஜேஷ், அறந்தாங்க ஐயப்பன், நல்லூர் மகேஷ், நம்பிராஜ், வனரமுட்டி, உடையாம்புலி, சரிதா, பேட்டை, சாருமதி, இவங்களோட சாங்லாம் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியல, அதாவது உங்களுக்கு கொடுக்க முடியல. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட பாடல் காட்சிகளில் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி அவங்க கேட்ட அந்த பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து.

தலைவர் ஷியாமலா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும்

0: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு அட்டகாசமான மாலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கேம் ஷோ தான் விளையாட இருக்கணும், நீங்களும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462216113 மற்றும் 2561133 என்ற எண்கள். சொல்லு, நீ தான் சொல்லணும். 1, 3, 5 விழுந்தா என்ன?
1: அனைவருக்கும் வணக்கம், நான் சுமித்ரா. ஜோனாவோட இன்றைக்கு நாங்கள் வந்து விளையாட வந்திருக்கோம், உங்களோடவும் கூட தான். இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1, 3, 5 அப்படின்னு விழுந்துச்சுன்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி 2, 4, 6 விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் எங்ககிட்ட கேள்வியாக கேட்டுக்கொள்ளணும். பதில் சொல்லணும்னா அவ்வளோதான், கடிதத்து போட்டு தள்ளுவீங்க.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462216113 மற்றும் 0462216113 என்ற எண்கள். எம் நிகழ்ச்சி இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து வந்திருக்கீங்க?
2: சத்தத்துடன் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம்
1: உள்ள காடு
2: கிராமம்.
1: பாபு, ஸ்னேக் பாபு வந்திருக்கீங்க, அப்படிதானே? சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நலம் நலம். உங்களோட பேசுறது மிக்க மகிழ்ச்சி,
1: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, உருட்டு இல்லாமா
2: உருட்டுங்க.
1: உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. இப்ப வந்து உங்ககிட்ட இப்ப ஜோனா வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க தான் இப்ப ஜோனா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.
0: சார் ரொம்ப ஈஸி சார். பாபு சார்,
1: ரொம்ப யோசிக்கிறாங்கல்ல,
0: ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க.
1: ஆமா, ஈஸியா. ஆமா, பலாப்பழத்துக்குள்ள என்ன இருக்கும்?
2: கொட்டை இருக்கும்.
1: ஐயோ, இறைவா காத்தரணும் ஐயா.
2: பலா கொட்டை மேடம்
1: இருக்கும். பலா, பலாப்பழத்துக்குள்ள பலா கொட்டை தான் இருக்கும்.
0: சார் உங்களுக்கு டைம் முடிஞ்சிட்டு என்ன அப்படின்னா, அதான் அப்பவே சொன்னா சார், சம்பளம் நாங்க சொலையா தருவோம்
1: அப்படின்னு
2: சொல்லையாரு.
1: யாருக்குமே சிரிப்பார்ல, சரி பரவாயில்ல, இனிமேல் நாங்க சிரிக்க வைக்க
0: ஜோக்கு சொல்லிருவா சார். நன்றி பாபு சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. எப்படியோ பாபு சார் எனக்கு ஒரு மார்க்க விட்டு கொடுத்துட்டாங்க.
1: என்னடா இது, ஒரு சந்தோஷமா.
0: ஆமா, அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா

0: எதுக்கு
1: வரக்கூடாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க.
0: சரி, அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அழகிய நம்பி பேசுறேன்.
1: அழகிய நம்பி சார், இப்பதான் நிகழ்ச்சியில முத முதல்ல பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய பேசிருக்கீங்களா?
2: இல்லம்மா, நான் நிறைய தடவை பேசிருக்கிறேன்.
1: எங்க கிட்ட இப்பதான் பேசுறீங்க? இப்பதான் நீங்க மாட்டிருக்கீங்க எங்க கிட்ட?
2: ஆமாமா.
1: சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம்.
0: தாயம் உருட்டுவா, யாரு நல்லா இருக்காங்க தெரிஞ்சிடும்
1: சார். அஞ்சு விழுந்திருக்கு. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்
0: சார். நீங்க தான் சார் மாட்டிருக்கீங்க, எப்படியாவது ஆன்சர் சொல்லிருங்க சார். ஜீரோவோட போடும்,
1: ஈஸியான ஒரு விஷயம்தான். அனகோண்டாவுக்கும் அலுமினிய குண்டாவுக்கும் என்ன வித்தியாசம்?
0: என்ன
1: சைஸ்ல இருக்கு, எவ்வளவு ரூபா இருக்கும் தெரியலையே. எந்த கடையில வாங்கலாம்? கல்யாணத்துக்கு வாங்கலாமா, சடங்குக்கு வாங்கலாம், கொடைக்கு வாங்கலாமா?
2: அனகொண்டா நம்மள சாப்பிடுவோம்.
1: அலுமினிய குண்டா நம்ம சாப்பிட முடியாது
0: சார். அதே மாதிரி யோசிங்க சார், நல்லா யோசிக்கிறீங்க சார். சார் அழகிரம்பி சார், இதே மாதிரி யோசிங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
1: நான் ஒரு அரை மார்க் கூட வாங்க கூடாது அப்படிங்கறத முனைப்போட செயல்படுதா?
2: தவிக்க விடுறீங்களா?
0: ஆமா சார், தவிக்க விடுறீங்களா? போதுமா சார் இது? சார் இதை எடுத்து பேசுங்க சார், சொல்லுங்க சார்.
1: யோசிக்கிறாரும் இல்லை. இந்த உலகத்திலே சரி சரி ஓகே சார்.
2: நீயா சொல்லணும், என் மனைவி பக்கத்துல இருக்காங்க, அவங்க சொன்னாங்க.
1: அவங்க சொன்னாங்களா சொல்லலையா?
2: சொல்லல, அவங்க அசந்து போயிருக்காங்க.
1: பாத்தீங்களா, இந்த மாதிரி தான்
0: சொல்லி கொடுத்துக்கலாம்ல. நான் அண்டா வரைக்கும் வந்தாச்சு,
1: அண்டா வரைக்கும் வந்துச்சு, அண்ணா கோண்டா வரைக்கும் வந்துச்சு,
0: தவிக்கிற வரைக்கும் வந்தாச்சு. தண்ணி விட்டீங்களே சார்,
1: சூப்பருங்க சார். நிகழ்ச்சி கலந்துக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க் யூ. நிகழ்ச்சியில சூப்பரான என்ன சொல்லு?
1: ஒரு விஷயம் இல்ல, ஜோக்கையும் சொல்லிட்டு தானாவே சிரிக்கிற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன் போல இருக்கு.
0: நீ என்ன சொன்னாலும் ஜோக் எப்படி இருக்குன்னு அதான் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடல் பாண்டிகாட்டு தங்கம் திரைப்படத்துல இருந்து.

0: 14 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தான். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில பாட்டு கேட்ட உடனே சுமி ஆட ஆரம்பிச்சுட்டா.
1: ஆமா ஆமா ஆமா
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மலை வணக்கம், யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: நலமா இருக்கும். யார் எங்க இருந்து?
1: எப்போது எதிரொலிக்குது என்ன? மணி பிடிச்சிருங்க, மணி பிடிச்சிருங்க. இப்ப நீங்க
0: யாரு யாரு பற்ற
1: இதுக்கு முன்னாடி
0: பாம்பேல
2: என்ன பண்ணிருந்தீங்க?
1: ஜோனாதான் உங்களை கேள்வி கேட்பாங்க.
0: ஈஸியா கேக்கட்டா? ரொம்ப ஈஸி. பற்கள் இல்லாத வாய் எது?
1: பல்லே இல்லாத வாய்.
0: பல்லே இல்லாத வாய்
1: பொக்கவாய்.
0: இல்ல,
1: நான் சொல்றதே அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா யோசிங்க, ரொம்ப ஈஸி. உங்கள் ஊர்லலாம் இருக்குமே.
0: நீ வேற சும்மா இருமா.
1: ஆமாம், எல்லா ஊர்லேயும் இருக்கும்.
2: தவக்கலையா?
1: ஆ, தவக்கலையான்னு கேட்குறீங்க. என்ன
0: பல்லே இல்லாத வாய்?
1: பல்லே இல்லாத வாய்.
0: பற்கள் இல்லாத வாய். இது
2: இல்லாத வாய்.
1: ஆமாம், பல்லே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம்
0: ஒரு காவாசி குழு கொடுத்துடு சாருக்கு.
1: சார் இப்படி ஒரு அரைமார்க்காவது வாங்க சார்.
0: சார் சாருக்கு ஒரு காவாசி குழு கூட சார் அரைமார்க் வாங்கட்டும்.
1: அங்கிட்டு இங்கிட்டு வயக்காட்டு பக்கம் எல்லாமே இருக்கும். வயல்வெளிகள் அருகில் இல்லாமல் இருக்காது.
0: வர்க்கல் இல்லாத வாய் கால்வாய்.
1: கால்வாய் வாய்க்கால் மாத்தி சொல்றாங்க. நான் அனிக்கு சொன்னேன் அதே மாதிரி
2: கால்வாய்.
0: கால்வாய் என்பது மிக சரியான பதில். அப்ப இதுக்கு
1: என்ன எவ்வளவு மார்க் கொடுக்கவா? அரையா காலா?
0: சார் உங்களுக்கு அரை வேணுமா கால் வேணுமா முழுசு வேணுமா?
2: எனக்கு வந்து ஒரு முக்கா மார்க் கொடுங்க. கால் மார்க் நீங்க வெச்சுக்கோ.
1: முக்கா தர முடியாது பேசிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அரை, ஜோனாவுக்கு ஒரு அரை, முடிஞ்சு போச்சு. சரிங்களா?
2: ஜோனா மேடத்தை அரைஞ்சிடலாம், பக்கத்துல இருக்காங்க.
0: நன்றி, அருமை அருமை அருமை. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க.

0: வச்சு சிறப்பிங்க அப்படிதானே சுமி ஏதாவது பேசு.
1: நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க எல்லாத்தையுமே பாட்டா பாடணும்.
0: பாட்டா பாடணுமா?
1: ஆமா, நம்முடைய தேசிய பறவை இது.
0: ஐயா நேற்று கேட்டுருவோம், டக்குண்டு
1: கேட்டலாமா?
0: அடுத்த நேயர் யாரு இங்க இருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இல்லை தமிழில் கொஞ்சம் தமிழ் பாடும் இளையவர்களுக்கு பணிவான மாலை வணக்கம்.
0: சொல்றது யாரு? திருப்பூர்ல இருந்து
2: சேரங்கசாமி என்று கூறிச்சு கவரையில்
0: சொல்லுங்க.
1: ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமான
1: சரியாயிடுச்சுங்களா? நல்ல நலமா இருங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ, உங்களுக்கு நாங்க உருட்டிடுறோம். ஓகேங்க சார். மறுபடியும் அஞ்சு விழுந்திருக்கு, என்னன்னே
2: தெரியல.
1: நான் தான் கேட்க போறேன். அதாவது இப்ப வந்து ஒரு மனு, இப்ப ஜோனா தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளை கடிக்கிற ஒரு கொசு வந்து கேட்டுச்சான், என்ன ஜோனா எப்ப நீ சொத்தை பிரிக்க போற அப்படின்னு. உடனே ஜோனா சொன்னாலாம், நான் எதுக்கு உனக்கு சொத்தை பிரித்து தரணும்? ஹூ ஆர் யூ? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ கேட்ட உடனே கொசு ஒரு வார்த்தை சொல்லிச்சா, அதில் ஜோனாவுக்கு மயக்கமே வந்துருச்சா. அது என்ன?
2: நான் சொத்தை பிரித்து கொடுக்கணும் திருப்பி கேட்குறேன்
1: அப்படின்னு. ஆ, கொசு வந்து கேட்குது. கொசு
2: வந்து உங்களை கேட்குது.
1: ஆ, சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குது.
2: சொத்தை எது பிரித்து கொடுக்கணும்னு கேட்குது.
1: ஆமாங்க,
0: டைமு போட்டு விட்றேங்க.
1: முடியும்
0: கொசு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்
1: மாதிரி? அதாவது அந்த கொசு சொல்லிச்சா, உன் ரத்தம் என் உடம்புல ஓடுது, அதனால ஒழுங்கு மாதிரிதான் சொத்தை பிரிச்சுதான்னு கேட்டுச்சான். அப்ப ஜோனாக்கு மயக்கம் வருமா வராதா? சார் ஜோக் செத்துருச்சு சார். தேங்க்யூ வெரி மச். ஆமா,
2: வந்து தேநீர் வாங்க, ஒரு சக்கரை நோயல் வந்து சுகர் பேஷன் வந்து டீ கடைக்கு போறாரு, டீ வாங்குறதுக்கு லேட்டா வந்துருங்களா அப்படிங்கிறீங்க.
0: ஆமா ஆமா, இது காமெடி சார், காமெடி அப்படிதான் இருக்கும்.
1: ஆனா சோக்கு வந்து தனியா கிழங்கு கதறிக்கிறதே அது. தேங்க்யூ வெரி மச்,
0: தேங்க்யூ வெரி மச். சரி, நீ ஏதோ கேட்டு கேட்க வந்தியா? அது என்ன?
1: ஆமா, நான் ஒரு நான் சொல்றேன். நம்மளுடைய தேசிய பறவை எது? அதுக்கு பாட்டா தான் பாடணும்.
0: அப்படியா?
1: ம்,
0: இப்ப கூட பாட்டு போடணும். மயிலாடும் பறையில நாங்க அடிருப்போம்.
1: நம் தேசிய விலங்கு எது?
0: புலி உருமுது, புலி உருமுது, இடி இடிக்குது.
1: தேசிய மலர்?
0: தேசியம் ஒரு சின்ன தாமரை.
1: நம்ம நாட்டோட தலைநகர் எது?
0: டெல்லிக்கு ரஜனாலும் பாட்டி சொல்ல தட்டாதே.
1: தேசிய பழம் எது?
0: மாம்பழமா மாம்பழம், மல்கோபா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நீ தானடி.
1: சரி, எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு தெரியுமா?
0: உனக்கு பிடிச்ச பாட்டா?
1: நான் அடிச்சா தங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன். ஓடி போயிடு, பதில் சொல்றானா? பாட்டா பாடுற? சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டு
0: நிகழ்ச்சி எடுத்ததை ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் கும்பகரை. உனக்கு இருக்கு இருடி கும்பகர கங்கையா திரைப்படத்தை தான் கங்கை பிறன் வரிகளுக்கு மலேசியா வேசுதேவன் சித்ரா குரல் ஜெயசில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு எழுந்திருக்கேன்.

0: நேரம் 4:25. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் போதிகை தும்பி கேம் ஷோ தான் நிகழ்ச்சி தான் விளையாண்டுருக்கோம். கேம் ஷோ நிகழ்ச்சி அடுத்ததான் இணையக்கூடிய அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து வணக்கம்
1: மாலை வணக்கம் யார் எங்கிருந்து வந்திருக்கீங்க?
0: கோட்டையப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நினப்பு வரல அப்படித்தானே? மாட்டிக்கிட்டீங்கோ
0: சார், என்ன பாட்டு போட்டாலும் ஆடலாம் அப்படிதானே சார்? ஆனா ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆட முடியாது. அது என்ன பாட்டு?
1: ஐயோ
0: சார், என்ன பாட்டு போட்டாலும் ஆடலாம், ஒரு பாட்டு போட்டா ஆட முடியாது.
1: ஒரு பாவப்பட்ட மனுஷன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு உனக்கு போன் பண்ணது ஒரு தப்பா?
2: என்ன பாட்டு?
1: தப்பா கோபால், தப்பா. என்ன பாட்டுமா? ஒரு பச்சை மண்ண போய் இப்படி எல்லாம் கேளிக்கிட்ட என்ன பண்றது சொல்லு
0: சார். கோட்டியப்பன் சார்,
1: உடமரத்துல ஏறாம பேசினா சும்மா சொன்னாங்க.
0: அப்படியா? சொல்லி கொடுத்துட்டா? நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி
0: கலந்துட்டதுக்கு. நன்றி நன்றி.
1: அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, ஆனா நம்ம சொல்ற சோக்கெல்லாம் கதறி கண்ணீர்
0: விட்டுக்கிட்டு
1: கிடக்கு. நம்மளே சொல்லி நம்மளே சிரிக்கிறதெல்லாம் ஒரு புலப்பாச்சே.
0: ஆமா, இப்ப அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் எங்கிறது?
1: ஐயா, சோக்கு சொன்னா சிரிங்க ஐயா. யார்? ஆ சொல்லுங்க.
3: செல்வக்கனி
1: லேடி வந்திருக்காங்க. எப்படியா சிரிக்க வைக்கிற இவங்களை?
3: எப்படி இருக்கீங்க?

0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? காபி கிபி குடிச்சியலா என்ன?
1: மத்தியான சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம்.
0: என்ன இம்புட்டு லேட்டு?
1: ஒரு
0: உங்களுக்கு மூணு விழுந்துருக்கு. நீங்க எங்கிட்டதான் மாட்டிக்கிட்டீங்க.
1: மாட்டிக்கினாரு
0: ஒருத்தர். அப்படி ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு போனாரா, ஹோட்டலுக்கு போய் ஒரு காபி தாப்பா அப்படின்னு ஆர்டர் பண்ணாரா. ஆனா சர்வர் வந்து நேரா வெறும் கப்ப மட்டும் வச்சுட்டு போயிட்டாராம். காபி வைக்கல, வெறும் கப்ப வச்சுட்டு போனாரா. ஏன்
2: ஏன்
0: ஏன்
2: ஏன்
0: ஏன்
2: ஏன் ஏன் ஏன் ஏன்
0: ஏன் ஏன்
2: என்னென்னலாம் சொல்ற
0: வாசிக்க விடு,
2: நீங்க சொல்லுங்கம்மா.
0: என்னங்க இது? ஏற்கனவே மூணு ஜோக்கு கதறி அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு.
2: நாலாவது
0: சிரிக்காம போயிட்டேன்னு வச்சுக்காங்க.
1: நீங்களே சொல்லி
0: இருங்க. ஏன்னா அவரு சொன்னாராம், அந்த சர்வர்கிட்ட சொன்னாராம், ஏங்க நீங்க தானே சொன்னீங்க கப்பு கிளீனா இருக்கணும் அப்படின்னு, அதனால வெறுங்கப்ப வச்சுட்டு
1: போயிட்டாப்ல.
0: காபி குடிக்க போனோமா, காபி ஆர்டர் பண்ணமான்னு இல்லாம கிளீனா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன, கிளீனா தான் குடுப்போம். அப்படிதான் இருக்கும். கரெக்ட். லேசா சிரிச்சிருக்காங்க. ஜோக்கே கொஞ்சம் எந்திரி, கொஞ்சம் எந்திரி, கொஞ்சம் நிமிந்து பாத்துரு ஜோக்கு.
1: என்ன
2: சொல்றாங்க
0: பாருங்க, முட்டு குடுக்க வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சி
2: தேங்க்யூமா, தேங்க்யூ. நிகழ்ச்சி அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்கு கோயில் கலை திரைப்படத்தில் இருந்து.

0: 6:35. இணைந்திருக்கிற பொதுகை தும்பை நிகழ்ச்சியில் பொதுகை இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததான் இணையக்கூடிய அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து வணக்கம்
1: மனோரமாந்திமதியும்
2: அரை மணி நேரம் கழிச்சு சிரிப்போன்னு
3: எங்க வீட்டுல நான் இப்போ ஜோக்கு சொன்னா நைட்டு 1:30 அப்படி சொன்னேன்னு
2: அப்படி ஸ்லோவா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தானே ரியாக்ஷன் மெதுவா வந்தா பரவாயில்ல
3: என்னன்னு கேளுங்க நான் வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் எங்க வீட்டு அம்மா நிறைய படிப்பு படிச்சிருக்கு
2: என்ன படிப்பு
3: 5 பாஸ் எங்க அம்மா வீட்டு அம்மா 10th ஃபெயில் 10ஆம் கிளாஸ்
2: நல்லது அவங்க தான் பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க தெரியுமா
3: அப்ப ரெண்டு இடத்துல எதுமே பெருசு
2: அது வந்து பாஸ் தான் பெருசு ஆனா ஃபெயில் ஆயிருக்காங்க ஆனா 10 அதானே பெருசு ரொம்ப பெருசு இது 10 தான 5 விட அப்படியே வச்சுக்கலாம் சரியா
3: அப்படி இல்ல நான் முத வருஷம் 5 2வது வருஷம் 5 5 எத்தனை
2: மா 5 வலிக்கிறியா ஐயா நான் பாவப்பட்ட பிள்ளையா நான் ஏதோ தெரியாம இந்த பக்கம் முதல் அலை வரை சேர்ந்து ஓடி வந்து உட்கார்ந்திருக்கே அதுக்கு இப்படி இல்ல என்ன வஞ்சி செய்ய கூடாது ரொம்ப பாவம் நானு ஊருட்ற உங்களுக்கு உங்களுக்கு 6 விழுந்திருக்கு நீங்க தான் ஜோனாவை கேள்வி கேட்க வேண்டாம் ஐயா மாட்டாயா ஐயோ
3: என்ன தெரியுமா தெரியுமா
2: நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு ஜோனாவுக்கு அடுத்த மாசம் போன மாசம்

0: நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்கு. இன்னைக்கு பொறிய தும்பி கேட்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லகாலம் பிறகு. நான் சொல்லல, சத்தமா சொல்லுதா
1: சொல்லுங்க. சொந்த வாயால சொல்லுவீங்க, நான் நினைச்சேன் அதையும் சொல்ல மாட்டேன். ஏதாவது செய்யமா நீ, உனக்கு டாஸ்க் கொடுத்துருக்கா. அப்படி
2: டாஸ்க் கொடுத்துருக்காங்களா? என்ன பண்றது, நாய் மாதிரி
1: தூக்கத்துல நாய் மாதிரி குறைக்கட்டும்.
0: கிராமப்புறத்துல பாப்பாங்க,
1: கல்ல விட்டு எரிஞ்சுட்டாங்க போல இருக்குது. ஏதாவது சொல்லு.
2: சரி நான் செய்யறேன், விடு. கழுத மாதிரி கத்திடும்.
1: கொஞ்ச நேரம் காக்கா போ சொல்லு.
0: நம்ம ஒரு காக்கெல்லாம் இப்படிதான் கத்துவோம்.
2: இப்படிதான் கத்தோம் என்ன சார்?
0: வெளிநாட்டு காக்கா எப்படி கத்தும் தெரியுமா?
1: எப்படி கத்துவோம்?
2: போயிட்டாரு. எப்படினாலும் சாருக்கு தான் மார்க்கு கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. சார் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன இவ்வளோ நேரம் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டதுனால சார் வந்து லைன்ல இருந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம். சந்தோஷயா.
2: சந்தோஷம்.
1: ஆமா, என்ன ஆச்சு? எல்லாருக்கும் கால் வருது, கட் ஆகுது. ஜோக்கு சொன்னா சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, கம்முன்னு போறீங்க, கம்முன்னு வரீங்க.
2: என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து
3: பேசுறேன்?
1: கண்ணம்மா.
2: கண்ணம்மா எங்க இருந்து
1: இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
2: கண்ணம்மா எங்க இருந்து?
1: தியாகராஜ நகர்ல இருந்து. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? ஒரு ஜோக்கு தான், அதுக்கு பதில் மட்டும். ஒரு பையன் வந்து தண்ணிக்குள்ள
3: விழுந்துட்டானா,
1: அவன் உடம்பெல்லாம் வந்து மிதக்குதான், தலை மட்டும் தண்ணிக்குள்ள முங்கி போச்சான். ஏன் உடம்பு மட்டும் அப்படியே தண்ணியில மிதக்குது, தலை மட்டும் பொசுக்கு உள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ள? ஏன், எதுக்கு, என்ன காரணம்? ஆமா, ஏன், என்னாச்சு, அத எப்படி சொல்லணும்? நான் சொல்லட்டா? நீங்க யோசிங்க கொஞ்சம், உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா அந்த பய தலக்கணம் பிடிச்ச பயலாம், தலக்கணம். அதனாலதான் தலை முங்கி போச்சா, உடம்பு மட்டும் பிறந்துச்சு,
2: தலக்கணம் பிடிச்ச பயலாம்.
1: அதான் நீங்க வெயிட் சொன்னீங்கல்ல, அதான் கொஞ்சம் யோசிங்க
3: சொன்னீங்க.
1: ஆமா, நிகழ்ச்சியில் கலந்துக்கணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ.
2: ஐயோ, ஏற்கனவே இவ்வளவு ஏற்கனவே இவ்வளவு கையில பிடிக்க முடியாத ஒரு மார்க்க கொடுத்துட்டீங்களே, ஓ மை காட். நிகழ்ச்சி அடுத்ததான் அவளுக்கே இருக்கக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:46 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் தான் தலையில கரகத்தோட ஒருத்தங்க இங்க ஆடி ஓஞ்சி போயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி அனுப்புங்க. அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். யார் எங்க இருந்து?
1: மாலை வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
1: யாரு எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்க சொல்ற ஜோக்கு பண்ணி சிரிக்கல, ஊருக்கே தேடி வந்துரும் பாத்துக்காங்க. சரி, நான் உருட்டுறேன். நீங்க தான் ஜோனா கிட்ட
0: கேட்டா பாட்டு பாடு குரங்க மாதிரி நடி கழுத மாதிரி கத்துரு அப்படியே சமாளிச்சுட்டு ஒண்ணும் தெரியும் ஏங்காது கேட்காதுங்கிற மாதிரி உட்காந்து சமாளிச்சிருக்கேன். மறுபடியும்
1: நல்லா கேளுங்க, ஸ்ட்ராங்கா கேளுங்க,
0: போட்டு கேளுங்க,
1: ஜெயிச்சிருன்னு மாறா
0: கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்ப.
1: கேள்வி கேளுங்க. ஓடிக்கிட்டே இருப்பனா அழுவ முடியாது கிள்ளவும்
0: முடியாது.
1: தாத்தா அழவும் முடியாது கிள்ளவும் முடியாது, சின்ன வயசுலயே கேட்ட விடுக்கதை இது.
0: தண்ணியா
1: அழவும் முடியாது கிள்ளவும் கடிகாரவன்
0: அது ஓடிட்டே தானே இருக்கு.
1: அதை போய் புடிச்சிடலாம். கடிகாரத்தை முள்ள பிடிக்க முடியும், தண்ணிய பிடிக்க முடியுமா? ஐயா இவ எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சானே எனக்கு தெரியலையே.
0: இப்போ சொன்னா இல்லையா?
1: கரெக்ட், நீ சொன்னதா கரெக்ட். அதான் அவங்க அமைதியா இருக்காங்க.

0: ஓகேங்க, இந்த மாதிரியான குழி தோண்டி புதைச்ச விடுகிறது என்ன கொண்டு வா, புதுசா கொண்டு வா, அப்பதான் ஜோனா வந்து திக்கி திணறுவா. சரிங்க,
1: திக்கி திணறுவா. மீண்டும் மீண்டுமா? நன்றி நன்றி நன்றிமா,
0: வெரி மச்
1: மரியம்மா, நன்றி நன்றி. மீண்டும் மீண்டுமா?
0: யா, மாலை வணக்கம். யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க? ரேணுகா தேவி. ஒரே சிரிப்பு மழையோட வந்திருக்காங்களே, என்ன
2: அவளுக்கு
0: பாத்தீங்களா, நீங்க லக்கி ஃபெல்லோ, நீங்க தான் என்னைய கேக்கணும். என்னதான்
1: முன்னாடி ஒரு கவர்த்தி கதறத யா ரெண்டு கணால பாத்து
0: காதுல இருக்கணும். அதர உனக்கு ஆசை
2: கேக்கேனே.
0: ஆ சொல்லுங்க.
2: குத்துடுமாங்க, கொலையடுமாங்க, மதுரைக்கு போனா வாடாதமாங்க.
0: அம்மா, குத்துடுமாங்க, கொலையடுமாங்க, மதுரைக்கு போனா
1: வாடாதமா,
0: வாடாதமாங்க. பூவா, மல்லிப்பூவா?
2: இல்ல இல்ல இல்ல.
0: ஆத்தி, ஒரு க்ளூ ஏதாவது கொடுங்க.
2: கொலையோட
0: வாடாத மாங்காவா?
2: அப்படியே மங்காம இருக்கும்.
0: அம்மா,
2: வைரமா இருக்கும்,
0: வைரமா இருக்குமா, தங்கமா.
1: மீன் இன்னைக்கு துவக்க போறத யாரு சந்தோஷமா இருக்கு, அந்த டைமிங்க போட்டுவிடு.
0: ஐயோ, இதுக்கு குளூவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மம்மி, நீ காப்பாய்
1: முடிஞ்சு சொல்லுங்க.
0: முடிஞ்சு போச்சு.
2: பாட்டி காத்துல எடுக்க தடையும்.
0: அம்மா, தண்டி
1: ஒப்பிட்டு
0: நிகழ்ச்சியில
1: அடுத்ததா ஒலிக்கக்கூடிய பாடல் புது நல்ல புது நாத்து திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 4:57 நிமிஷம் ஆயிட்டு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் படம் 802.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில் தான். சாரி, குக்கு நிகழ்ச்சியில் பொதுகி தூமி நிகழ்ச்சியில். ஏன்னா உன்ன நீ வந்து அப்படியே ஆக்ஷன் பண்ணி உன்னை பார்த்து பார்க்கும்போது
1: மனசு நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம் அந்த மாதிரியா?
0: ஆமாம், அந்த மாதிரியே நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: ஹலோ மாலை, வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நிறைவு நேரம் வந்திருக்கீங்க, நான் உருட்டுறேன். உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. ஜோனா தான் உங்களை கேள்வி கேட்பாங்க.
0: சார், எறும்புக்கும் யானைக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரே கேள்வி.
1: எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
2: எறும்பு எறும்பு எறும்பு

0: மேல யானை ஏறாது, யானை மேல எறும்பு ஏறிடும்.
1: வேற
2: வேற வேற புதுசா எதிர்பார்க்கறாப்ல,
0: புதுசா ஏற்பட்டா காத்துக்கு எறும்புக்கு பயப்படும் யானை. காத்துக்குள்ள போயிட்டுனா யானையால நிக்க முடியாது, மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும்.
2: இதெல்லாம் சோக்காக்கும் இல்ல, எந்த பள்ளிக்கூடத்தை போய் சொல்லி கொடுத்தாங்க சோக்கு? நீங்க வந்து சோக்கு மாதிரியே சொல்லணும், ஜோக்கு மாதிரியே சொல்லணும். ஆமா, அப்படியே உங்க புத்திசாலித்தனத்தை இதுல பயன்படுத்தினா அப்புறம் எல்லாமே மறந்து போயிடும்.
1: சரி நான் சொல்லட்டுமா?
2: ஆமா,
0: யானைக்கு எறும்புக்குமா?
2: ஆமா,
1: ஒரு எறும்பால 100 யானையை கடிக்க முடியும், ஆனா 100
2: யானையை
1: நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு முள்ளக்காடு பாபு சார் 1 மார்க்கு, முள்ளக்காடு நான் வந்து ஜோனா வந்து 4 மார்க் எடுத்திருக்கேன், அதை தாண்டி அல சுமித்ரா வந்து 4 மார்க் எடுத்திருக்காங்க, நேயர்கள் வந்து 2.5 மார்க் எடுத்திருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்
2: அப்படி நாங்க நினைக்கிறோம்.
1: நினைக்கிறோம், நாங்களே நினைச்சிட்டோம்.
2: நாலு ஜோக்க கதறி அள வச்சிருக்கீங்க, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. நாலு ஜோக்கு கதறி அழுது கண்ணீர் கம்பளிமா கிடக்குது.
1: நிகழ்ச்சியில இதுவரை இணைந்திருந்த நான் உங்களை சுட்டி பஞ்சோனா, என் கூட
2: நான் சுமித்ரா,
1: தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி 102.6 மகாலட்சுமி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். தொடர்வது செய்தி சுருக்கம், செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு.
2: தொடர்வது
1: தேங்க்யூ. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தவிக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு இனியாட்டகமான மகிழ்ச்சியான உற்சாகமான மாலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஷின் படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி 1986 வழியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் முதல் பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அம்மன் கோயில் கிழக்காலே அப்படிங்கிற திரைப்படத்தில் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த், ராஜா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா ரொம்பவே அழகாக இசையமைச்சிருப்பார். அது என்னப்பா அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1982 வெளியான சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் இருக்குது, அம்மன் கோயில் கிழக்காலேன். அந்த பாடல் வரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம். தமிழகத்தில் இவ்வளோ நிறைய திரைப்படங்கள் 200 நாட்களுக்கு கடந்து வெற்றிகரமாக ஓடிச்சு, அந்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. ராதா இப்படி படிப்பாங்க, இங்கே உன் ஜோடி இல்லாமல் கேட்டாக்க பதிலும் சொல்லாமல் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து விஜயகாந்த் அவ்வளோ பெயினோட சொல்லுவார், கண்மணி கண்மணி அப்படின்னு. ரொம்ப அட்டகாசமான பாடல். பாடல் மட்டும் இல்லை, ராதா வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருப்பாங்க, விஜயகாந்த் கல்யாணம் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து முதல் இரவில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. அப்போது ரொம்ப அழகான ஒரு சீன் ஒன்று நடக்கும், காலில் விழுவாங்க. ராதா காலில் விழ, எதுக்கு காலில் விழுந்த, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, இதெல்லாம் உன் ஏற்பாடா, இல்லை நம்ம பண்பாடு, பணத்திமிரா, இப்போ இல்லை. இப்படியே போயிட்டுருக்கும்போது இதை நான் நம்பணுமா, நான் அதுக்காக சொல்லலை, இதுதான் உன் முடிவா, ஆரம்பம் அப்படின்னு ராதா சொல்லுவாங்க. ரொம்பவே அழகான படம் அது. இப்போ அந்த படம், அதாவது அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க எஸ்பிபி குரலில்.

9 நிமிடம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1986 வெளியான படங்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். 1986 ஆகஸ்ட் மாதம் 15 அதாவது சுதந்திர தினத்தை அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் ஊமை விழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். விஜயகாந்த், அருண் பாண்டியன், கார்த்திக் ஜெய்சங்கர், சரிதா மலேசியா வாசுதேவன் நடித்த இந்த படம் ரொம்பவே அழகான படம். சோலோ பிக்கிங் வில்லேஜ் அப்படின்னு உரிமையாளராக ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பார். இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த வில்லேஜுக்கு வரக்கூடிய இளம் பெண்கள் பலர் மர்மமான முறையில் காணாமல் போயிடுவாங்க. அதை பற்றி விசாரிக்க வரதுக்கூடிய செய்தியாளர் ராஜா அங்கு நடக்கக்கூடிய மர்மத்தை துப்பு துளக்க ஆரம்பிப்பார். அதை அதுக்கு துணையாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சந்திரன் அப்படின்னு நேமில் ஜெய்சங்கர் அவர் தான் அவருக்கு ரொம்ப துணையாக இருப்பார். இந்த படத்தில் விஜயகாந்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக விஜயகாந்த் நடித்து அசத்தி இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையின் 102.6 மகாட்சியின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 1986 வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய படம். பாரதிராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் சத்யராஜ், ரேகா, ராஜா, ஜனகராஜ் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் வாழ்க்கையோட ஒரு திருப்பு முனையாக இருந்த படம் தான் இந்த கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். இது வந்து கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடின ஒரு படம். சரியா, இந்த படத்தோட பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, நித்தோ நித்தோ ஓனப்பு நெஞ்சு கூலி காயும், மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேர். அழகான பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த படத்தில் தான் ரேகாவுக்கு ஜெனிஃபர் டீச்சர் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து டீச்சராக நடிச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா, தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம், ஏமா என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா, ஆனால் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லு பெண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம், என்ன என்ன தான் பண்ண போகிற. அப்போ வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போகுது அப்படின்னு. அதுக்கு ரிப்ளை என்ன தெரியுமா, கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு ரிப்ளை. அதுக்கு கட்டுத்தறி காலை, நான் அடங்காம தான் ஏன் அலைஞ்சேன், ஆனால் கண்ணுக்குட்டி மாதிரி ஆகிறேன் இந்த காதல் வைப்படும் போது மட்டும் அப்படின்னு. அழகான பாடல் வரிகள் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுட்டு சத்யராஜ் ரொம்ப அழகான டைலாக் ஒன்று பேசியிருப்பார். உங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் வரும்ல? ஆமாம் தானே?

11:22 இணைந்திருக்கிறோம். படமும் பாடலும் நிகழ்ச்சி. 1986 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான். விசு இயக்கத்தில் ரகுவரன், லக்ஷ்மி, டெல்லி கணேஷ் இப்படி எல்லாருமே நடித்து சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம். வீட்டுக்கு நடுவில் கோடு போடுறது தான் கதையே, சரிங்களா? அதில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க மனோரமா அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா, மருமகளை தேடி மருமக வந்து வீட்டுக்கு அவங்க வீட்டிலேருந்து கோபிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ மருமகளை தேடி மாமனார் வருவார். வீட்டுக்கு வரும்போது மருமகள் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போட்ட திட்டம் தான், ஏய் கண்ணம்மா கம்முனு கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக். ஏ பெர்னாண்டஸு, எங்கள் வீட்டு பிள்ளை நைட்டு 10 மணிக்கு வரும், 11 மணிக்கும் சில நாள் வராமல் இருக்கும். அது பொம்பை நாட்டிய சுதந்திரம், அதுக்கு நீ அதை போய் சந்தேகப்படுவியா அப்படின்னு கேட்க, பின்னாடி கணமா அப்படின்னு ஒரு குரல் கேட்க, ஏ கம்முனு கடை சந்தோஷப்படுறவங்கள சந்தேகப்படுறவங்கள தூக்கி தீயில போடுறது இந்த காலம், கணமா கம்முனு கடை.

இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் இந்த மரமண்டைக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் பார்த்து, யார் அப்படின்னா மனோரமா, இது மரமண்டையா அப்படின்னு சொல்கிற அந்த சீன், மரமண்டையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த சீன் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

9:59 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1986 வெளியான திரைப்படங்களும் அதை பற்றி தகவல்களும் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் 1986 வெளியான இந்த திரைப்படத்தில் ஆர் சுந்தர்ராஜன் இயக்க, மோகன், ராதா, அமலா, செந்தில் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவும் எம் எஸ் விஸ்வநாதனும் சேர்ந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணோட கண்ணை மட்டுமே பார்த்து காதலிக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அந்த ஹிந்தி தெரிஞ்சும் அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் ஹிந்தி எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சேரலாம். அந்த கண்ணை பார்த்தா மட்டும் போதும். ஒரு நாள் ஹீரோ அமலா கிட்ட போய் கேட்பாங்க, நான் உங்கள் முகத்தை பார்க்கணும். அதுக்கு அமலா எப்படி சொல்லுவாங்க, சீக்கிரமே சீக்கிரம்னா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு அந்த போட் ஹவுஸ் கிட்ட உங்களுக்காக காத்திருப்பேன். இதுவரைக்கும் என் முகத்தை பார்க்காத நீங்கள் நாளைக்கு நிச்சயமாக என் முகத்தை பார்க்கலாம். நான் வர்றேன் நூரி, நாளைக்கு காலையில் உன்னை பார்க்குற வரைக்கும் உன்னையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல. ஐ லைக் யூ, ஐ ஆல்வேஸ் ட்ரீம் அபவுட் யூ, ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்கிற அந்த கண்ணை கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த முகத்தை ஆனால் ஒன்று மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியுங்க, இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு பின்னாடி பெஸ்ட்டாக உங்களுக்காக ஒன்று காத்துகிட்டே இருக்கோம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சி. 1986 வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த படத்தோட பேரை சொல்லும் போதே மனசுல அவ்வளவு பட்டாம்பூச்சி பறக்கும். மணிரத்னம் இயக்கத்தில் 1986 வெளிவந்த இந்த திரைப்படம் மௌனராகும். ஆமாங்க, கார்த்திக் மோகன் ரேவதி நடித்த இந்த படத்தை பத்தி எப்படி சொல்லாம இருக்கலாம். இந்த படம் எப்பெல்லாம் டிவியில் போடுறாங்களோ அப்பெல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம் தானே அட, ஆமாம் தாங்க. கார்த்திக்கும் ரேவதியும் காதல் பண்ணிட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால கார்த்திக் வந்து கொல்லப்பட யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரேவதி. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நேர காலம் கூடி வர ரேவதிக்கு திருமணமும் ஆகுது. பிடிக்காத ஒருத்தரோட கரம் பிடிக்கிறது, அதுக்கப்புறகு அதில் காதல் மலர்றது தான் இந்த திரைப்படத்தோட கதை. கார்த்திக்கும் இதில் ரொம்ப ஒரு அழகான சீன் இருக்குது. கார்த்திக்கும் ரேவதியும் டீ குடிக்க உட்காந்துருப்பாங்க அவங்க காதலிச்ச அந்த சமயத்தில், சரிங்களா? அப்போது அவங்க அப்பா வர்ற சீன் தான் ரொம்ப அழகாக இருக்கும். வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றால் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்ல, தேங்க்ஸ் காஃபிக்கு. ஏ காட், ஏ என்னாச்சு, எங்கள் அப்பா எங்கே? கவுண்டர் பக்கத்தில் அந்த ப்ரௌன் கலர் சட்டை பட்டப்பட்டையா, அந்த வழக்கு தலையோட. அட ஆமாம், அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி. ஏய் என்ன பண்ணுற? குட் ஈவினிங். ஆ குட் ஈவினிங் தம்பி. நீங்கள் என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வந்து எங்கள் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட வேண்டியது தானே? இல்லை தம்பி, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சட்டையை பிடிச்சி கார்த்திக்கு இழுத்து உட்கார வச்சு முன்னாடி இருந்த ஜக்கிலேருந்து தண்ணியை தூக்கி கார்த்தி மேலே ஊற்றிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாரு. ஒரு காதலுக்கு இது போதுங்க.

திருமணத்துக்கு அப்புறகு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறவு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ரேவதி கேட்பாங்க, நான் எதுக்கிட்டாலும் நீங்கள் வாங்கி தருவீங்கள்ல அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கி கொடுக்கறது தானே ஒரு கணவனோட வேலையே. உனக்காக ஒரு சின்ன பரிசு, அதான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன்ல, எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, நீ அதை திறந்து பார்க்க போகிறது இல்லையா, நான் இவ்வளோ சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இதை திறந்து பார்க்கணும் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பாங்க பாரு ரேவதி. அப்போ நமக்கே இதையுமே திறக்கிற மாதிரி இருக்கும். அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தங்காதமா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை.

5:44 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1986 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இந்த கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பாங்க, ரேவதி, ஸ்ரீவித்யா, ரேகா இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. 25 வாரங்களுக்கு மேலே திரையரங்குகளை திரையிடப்பட்ட பொன்விழா கொண்டாடப்பட்டது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவோட பேக்ரவுண்ட் சூப்பரோ சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படின்னா, காதலுக்கு விருப்பம் தெரிவிக்காத ஒரு குடும்பத்தில் இதுக்கப்புறகு நம்மளால் சம்மதமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிலிருந்து குதிப்பாங்க காதலனும் காதலி, சரிங்களா? ஆனால் அதில் ஒருத்தங்க உயிர் பிழைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதையே. இவங்க குதிக்கிறாங்களா, அந்த அருவி பேர் புன்னகை மன்னன் அருவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களாம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கேரளாவில் தான் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டா அதோட லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு ஒரு லைஃப் காத்துட்ருக்கு.

50 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகத்தின் படமும் படலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு படமும் படலும் நிகழ்ச்சியில் 1986 ஆண்டு வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதானா அந்த குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம். ஆர் செல்வராஜ் இயக்க, இளையராஜா இசையமைக்க இருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல வரக்கூடிய பூஜிக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பார்த்தது அந்த பாடல் வந்து சித்ராமா தமிழில் பாடின முதல் பாடல் அந்த பாடல் தான். இந்த பூஜைக்கு ஈத்த பூவிது அந்த பாடல் ஏன் அப்படின்னா, இந்த பாடல் தன்யாசி ராகத்தில் அமைஞ்சிருக்குமா. இப்போ அந்த திரைப்படத்தை வந்து அடுத்த அந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு நினைஞ்சிருங்க.

11:55 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1986 வெளியான திரைப்படத்தின் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. என்ன படம்னு கேட்டிங்க அப்படின்னா, மிஸ்டர் பரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் அவங்களோட இயக்கத்தில், ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா, கவுண்டமணி, எஸ்பி சேகர் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சரிங்களா, என்ன கதை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தன்னோட தாயை ஏமாத்திட்டு போகிற ஒரு தந்தையை ஒரு மகன் பழி வாங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் ரஜினிகாந்த் தந்தையாகவும் சத்யராஜ் வந்து, ரஜினிகாந்துக்கு தந்தையாக சத்யராஜ் அவங்க நடிச்சிருப்பாங்க, அதாவது சத்யராஜ் அவங்க அப்பாவாக நடிச்சிருப்பாங்க, ரஜினிகாந்த் வந்து பையனாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் சத்யராஜ் வந்து ரஜினியை விட 4 வயசு சின்னவருங்க. அதோட இந்த படத்தில் வரக்கூடிய என்னம்மா கண்ணு அப்படிங்கிற பாடலை மலேசியா வாசுதேவனும் எஸ்பிபியும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இதே பாடல் மாதிரி ஒரு பாடல் வந்து, இதே பாடல் வந்து தனுஷ், ஸ்ரேயா, பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாம் நடித்து வெளியான, 2006 வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தில் மறு ஆக்கம் செஞ்சுருப்பாங்க. இந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை, இந்த பாடலோட முதல் வரியான என்னம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த பேரில் ஒரு படம் இருக்குது. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 சத்யராஜ் நடிச்ச என்னமா கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் தாங்க. இன்னைக்கு உள்ள படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு நாள் மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமாலை 6 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறுகிறது என்பது குறித்த நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன், இரவு 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் ஏஎம் பிஎம் காலம் பற்றிய அறிவியல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், இன்று இரவு 9:15 செய்தி சுடர் நிகழ்ச்சி. இதில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்த நேர்காணல் பங்கேற்போர் ஆலோசகர் விஜயலட்சுமி, பட்டய கணக்காளர் மற்றும் அர்ச்சனா தேவி ஆகியோர். இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள், இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கி லட்சுமணன் அவர்களது தொகுப்பு பாடல்கள் கேட்கலாம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்புகழ் பக்தி பாடல்கள், காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள். நாளை காலை 7 மணிக்கும் 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, நாளை காலை 8:02 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம், இந்நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம். மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதியே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காயின் நன்மைகள், தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலக்ஷ்மி அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் சாகோ. மூன்று 2:00 குக்

நேர்விருப்பு பாடல்கள் மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 படமும் பாடலும் 1987. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள் 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நமைச்சுற்றி, இரவு 7:30 ஆசை அஞ்சல். நாளை இரவு 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இந்நிகழ்ச்சியில் திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகள். இரவு 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல் நேயர் விருப்ப பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நேர்களே, நாம் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வேளையில் நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்கள் பக்தி மணம் கமழ நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இரக்கம் கொண்ட இதயம், சிந்திக்கும் திறன் படைத்த மூளை, வேலை செய்யும் கைகள், இவை மூன்றும் இருந்தால் நாம் சாதிக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பொன்மொழிகளோடு தான் பாடல்கள் நாம் கேட்கிருக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. சுயமுயற்சியோடு எப்போதுமே நாம் உழைப்பில் ஈடுபட வேண்டும், சுதந்திர உணர்வோடு பணியாற்ற வேண்டும். அடுத்த பாடலும் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம்.

நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துவது தான் ஆன்மீகத்தின் லட்சியம்னு சொல்கிறாங்க சுவாமி விவேகானந்தர். பக்தி மாலை நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். 6:21 நிமிடங்களில் அடுத்த பாடல் கேட்கலாம். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன்

0: வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் இணைகின்றோம். எப்போதுமே தைரியமாக நாம் இருக்க வேண்டும். முழு பொறுப்பையும் நம் தோள்கள் மீது சுமத்தி கொண்டு செயல்பட வேண்டும். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் எப்போதுமே இடைவிடாமல் வேலை செய்ய வேண்டும். அதே சமயம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் கூடாது, பற்று இல்லாமலும் பணியாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும்.

0: நேரம் 6:52 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு தூய்மை, பொறுமை, முயற்சி ஆகியவற்றோட அன்பும் சேர்ந்தால் உலகமே சொர்க்கமாகிவிடும்னு சொல்கிறாங்க சுவாமி விவேகானந்தர். HM ஹனீஃபா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.
1: நசுருன் நல்லாகி வஃபதஹு

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரை இசை நிகழ்ச்சியில். 2 இணைய பாடல்கள் வர இருக்கின்றது. முதல் பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நாம அண்ணன் தம்பிட
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: திரைசெயல அடுத்த பாடல் நாம குசேலன் திரைப்படத்திலிருந்து கேட்க போறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை செய்யல பாட்டு.

0: ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நல உதவித்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுமான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுமான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர

0: வேண்டும் என்றும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும் இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசுவாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை

0: முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின்

ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைகிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவதாக, வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 என்ற நிகழ்ச்சி மே 27 அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற இருக்குது. இந்த திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் இந்த நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களையும் நாளை மறுநாள் 27 அன்று காலை 9 நடைபெற இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்கேடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி, ஸ்கேடு வளாகம், சேரன்மகாதேவி, திருநெல்வேலி இங்கு வச்சு நடக்குது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேல்ஸ் வித்யாலயா, சிபிஎஸ்இ பள்ளி, வேலம்மாள் சதுக்கம், முத்துராமலிங்கம் பூங்கா, திருமலை கோவில் மெயின் ரோடு, எலத்தூர், செங்கோட்டை, தென்காசி இந்த இடத்துல வச்சு நடக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வஉசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மில்லர்புரம், தூத்துக்குடி இங்கே வைத்து நடைபெறுகிறது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த உறுப்பினர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த செய்தி, 2026 துணிச்சலான மற்றும் வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா மற்றும் சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கல்பனா சாவ்லா விருதுக்கான விதிமுறைகள் வந்து தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட வீரதீர செயல் புரிந்த மகளிர் இந்த விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர் 18 மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும், குறைந்தபட்சம் 5 சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான நடவடிக்கை, மொழி, இனம், பாகுபாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மை புரிந்து மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களாக இருக்கணும், தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட அளவிலான தேர்வுக்குழுவின் மூலம் சரிபார்க்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும் சமூக நல இயக்குநரகத்துக்கு வந்து பரிந்துரைக்கப்படுது. விருதுக்கான விண்ணப்பங்கள் awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் 19/6/2026 விண்ணப்பித்து அதன் விபரத்தை மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி 9 என்ற முகவரிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த ஒரு செய்தி, தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் கால்நடைகளின் விபரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ராசகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் என்பது நாடு முழுவதும் உள்ள கால்நடைகளுக்கான விரிவான டிஜிட்டல் தரவு தளத்தை உருவாக்கக்கூடிய இந்திய அரசின் ஒரு முயற்சி. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக கால்நடை உற்பத்தி திறன் மற்றும் இன மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு, கால்நடை பொருட்களின் தடமறிதல் ட்ரேசபிலிட்டி, கால்நடை உரிமையாளர்களுக்கு தகவல் மற்றும் சேவைகள் வழங்குதல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் பாரத் பசுதன் என்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான விவசாயி மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சூழலை வந்து உருவாக்கியிருக்குது. இதன் மூலமாக ஒவ்வொரு கால்நடைக்கும் 12 பார்கோடு கொண்ட தனிப்பட்ட காதுக்குறி இயர் டேக் வழங்கப்படுது. இந்த இயர் டேக் ஐடி மூலம் கால்நடை தொடர்பான செயற்கை முறை கருவூட்டல், இனப்பெருக்க நடவடிக்கைகள், உரிமையாளர் மாற்றம், தடுப்பூசி பதிவுகள், நோய் அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் பதிவு செய்யப்படுது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை எளிதாக கண்காணிக்கவும், அரசு திட்டங்களை நேரடியாக பெறவும், கால்நடை காப்பீடுகளை பெறவும், பேரிடர் மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது கால்நடைகளின் இழப்புகளின் நிவாரணம் பெறவும் இது உதவும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கால்நடை வளர்ப்போர் தங்கள்

பின்பகலுக்கு முன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆன்டி மெரிடியம் என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அதுவே பிஎம் அப்படின்னா பிற்பகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த முற்பகல் நாம் சொன்னோம் இல்லையா, இதற்கு நேர்மாறானது தான் பிற்பகல் அப்படின்னு நாம் நினைப்போம். நாம் பிற்பகல் என்பதை மதியம் மற்றும் மாலையோடு தொடர்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். பிஎம் என்ற சொல் நண்பகலுக்கு பிறகு அப்படின்னு பொருள்படும். இதுவும் ஒரு லத்தீன் வார்த்தை தான், போஸ்ட் மெரிடியம். இதனுடைய சுருக்கம் தான் நம்ம பிஎம்னு சொல்கிறோம். இந்த நேரக்குறிப்புகள் நண்பகலை மையமாக கொண்டிருக்குது. ஏன்னா 12 மணி நேர கடிகாரம் அப்படியே சொல்லுது நமக்கு. இதுவே 24 மணி நேர கடிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 1 முதல் 12 வரையிலான மணி நேரங்கள் மீண்டும் மீண்டும் வராது. இதில் வந்து முற்பகல் பிற்பகல் குறிப்புகளும் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பொதுவாக நேரம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியாத கடினமான ஒரு பரந்த கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில சமயங்களில் குழப்பம் கூட நமக்கு விளைவிக்கலாம். நாம் பிற்பகல் அப்படிங்கிறத இரவு நேரத்தோட தொடர்பு படுத்தும் போது பிற்பகல் 12 மணி அப்படிங்கிறது பகலின் நடுப்பகுதி வந்து குறிக்குது. இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்ன அப்படின்னா, பிற்பகல் 12 மணிக்கும் அந்த நள்ளிரவு 12 மணிக்கும் வந்து வித்தியாசத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நாளின் தொடக்கத்தை வந்து நள்ளிரவு 12 மணி அப்படிங்கிறது குறிக்குது. பெரும்பாலான மக்களுக்கு அது நள்ளிரவு போல தோன்றினாலும் நள்ளிரவு 12 மணிக்கு தேதி அப்படிங்கிறது மாறி ஒரு புதிய நாள் வந்து தொடங்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா புது வருட கொண்டாட்டங்கள் போன்ற மாதிரியான நாட்களில் வந்து நம்ம அந்த நள்ளிரவு 12 மணிக்கு தான் புது வருடத்தை வரவேற்கும் விதமாக நம்ம பண்ணுறோம் இல்லையா. அதனால் ஒரு நாளின் தொடக்கம் அப்படிங்கிறது நள்ளிரவு 12 மணிக்கு தான் வந்து தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியோட. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஏஎம் பிஎம் எப்போ நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 12 மணி நேர கடிகாரத்தை போலவே 24 மணி நேர கடிகாரமும் இருக்குது. இந்த 24 மணி நேர கடிகாரத்தை இராணுவ கடிகாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் நாம் நார்மலாக ரயில்வே டைம் அப்படின்னும் சொல்லுவோம். ஒரு புதிய நாளின் தொடக்கத்தில் 24 மணி நேர கடிகாரம் வந்து எதை காட்டும் அப்படின்னா, 00:00 மணிக்கு தொடங்குது. இதையே 12 மணி நேர கடிகாரத்தின்படி இது நள்ளிரவு 12 மணியை குறிக்குது. ஒரு நாள் 23:59 அடையும் போது கடிகாரம் மீண்டும் அதே நம்ம சொன்ன அந்த 00:00 நிலைமைக்கு வந்து மீட்டமைக்கப்படுது. 24 மணி நேர கடிகாரத்தில் எண்கள் வந்து மீண்டும் மீண்டும் வராததால் அது சில நேரங்களில் ரொம்ப எளிதாக நம்ம கருதப்படுது. இருந்தாலும் பிற்பகல் 2 மணியை காண்பதற்கு பதிலாக நாம் இந்த நேரத்தை 14 மணி அப்படின்னு அடையாளம் காண வேண்டும். ஏன்னா அது அன்றைய நாளின் 14வது மணி நேரமான பிற்பகல் 2 மணியை வந்து குறிப்பிடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: ஏழு மணி 53 நிமிடங்களில் இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில். ஏஎம் பிஎம் காலம் பற்றிய அறிவியல் அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி காலை மற்றும் மாலை என்பதனுடைய அர்த்தம் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் ஒரு நாளை நாம் ஏன் 24 மணி நேரத்தை கொண்டு குறிப்பிடுறோம் அப்படின்னா, இது எகிப்தியர்கள் பண்டைய காலத்திலேயே கடைபிடித்து வந்ததாக சொல்கிறாங்க. எகிப்தியர்கள் நிழல் கடிகாரம் எனப்படக்கூடிய ஒரு கருவியை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நாளை 10 மணி நேரமாக வந்து பிரித்து காமிச்சிருக்குது. மேலும் இந்த 10 மணி நேர காலத்தின் இருபுறமும் தலா 1 மணி நேரத்தை அந்தி பொழுது அப்படின்னு சேர்த்தாங்களாம். எகிப்திய காலத்தில் இரவும் பகலும் சமமற்றவையாக இருந்திருக்கு. மேலும் அவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறியும் வந்திருக்குது. இதனால் கோடையில் பகல் நீண்டதாகவும் இரவு வந்து குறுகியதாகவும் இருந்திருக்கு. குளிர்காலத்தில் இது நேர்மாறாகவும் நிகழ்ந்திருக்குது. இன்னும் டைனோசரஸ் பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஒரு வருடத்தில் உண்மையில் 370 நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது இல்லையா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமியின் சுழற்சி படிப்படியாக மெதுவாகி வருது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பூமியின் நேரத்தோட ஒப்பிடுகையில் மற்ற கிரகங்களில், குறிப்பாக புதன் கிரகத்தில் ஒரு நாள் எத்தனை ஆண்டுகளுக்கு சமம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஆண்டுகளுக்கு சமம் தான் ஒரு நாள் புதன் கிரகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்பது உண்மையிலேயே 24 மணி நேரமும் கிடையாது. நமக்கு பூமியிலும் கூட சரியான மணித்துளிகள் என்ன அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் மற்றும் 4.2 வினாடிகள் தான் பூமி சுற்றுவதற்கு, தனித்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில்

0: சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவேக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு நண்பர்களே. நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் எண் 94 43 36 07 94, மறுபடியும் சொல்கிறேன், 94 43 36 07 94 இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், உங்களுடைய பெயர் ஊர் விவரங்களையும் எழுதி அனுப்புங்க. உங்களோட விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நிகழ்ச்சியில் மொதல் பாடல் யாரோடது அப்படின்னு பார்க்கலாம். மேலப்பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க ஃபாத்திமா, அவங்களுக்கு

11 நிமிடங்கள் ஆகுது நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா சாரதா பத்தமடையிலிருந்து. அவங்களுக்கு விருப்பமான பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்துன்னு கேட்டிருக்காங்க. பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: இடைவேளி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 16 நிமிடங்களில் நாம் நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்கக்கூடிய விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கிறோம். நீங்களும் அனுப்புங்க உங்களுடைய விருப்ப பாட்டு என்ன அப்படிங்கிறத. பேர் ஊரோட சேர்த்து 94 43 36 07 94 என்ற இந்த எண்ணுக்கு. அடுத்ததாக ரெட்டைக்குளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. வேல் அரசன், இன்ப அரசன், வென்சிகா இவங்க எல்லாருக்காகவும் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பாட நம்ம கேட்கலாம்.

குக்கு நேர்வரப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில். அடுத்ததா பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க டவுன்ல இருந்து மிருதுனா, அவங்களுக்காக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம். இசைஞானி செயல கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில்.

உங்களுக்கும் நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம். அடுத்த பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க வீரவநல்லூர்லேருந்து தேவசேனா. இவங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் நாம் கேட்கலாம்.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நம் நாட்டின் குரல் ஒலி கொண்டு மக்களை இணைக்கும் உறவு. காலம் மாறினாலும் கவிதை, இசை, செய்திகள் எப்போதும் நம் இதயத்துக்கு நெருக்கமாக நிற்கிறாய் ஆகாஷவாணி. எட்டு மணி 32 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை வந்து அனுப்புங்க. 94 43 36 07 94 இந்த எண்ணுக்கு தான். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கிருஷ்ணா ஹரிராம் கேட்டிருக்காங்க, பத்தல் மேடு அப்படிங்கிற ஊர்லேருந்து. அவங்களுக்காக தமிழச்சி திரைப்படத்திலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

இப்போ நேர்வரப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க முருகன் உச்சிமாகாளி சிந்துபோந்திரையிலிருந்து. அவங்களுக்காக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து நாம பாடல் கேட்கலாமா?

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். 8:43 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும்னு ஆசையாக இருக்கீங்களா? இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் 94 43 36 07 94 இந்த எனக்கு தான். உங்களோட பேர், எந்த ஊர்லேருந்து, இன்னும் என்ன பாட்டு எந்த படத்துலேருந்து வேணும், அந்த விவரங்கள்லாம் கூட சொல்லுங்கள். உங்களோட நண்பர்களோட பேர்களை கூட நீங்கள் சொல்லினாலும் சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக கேட்டிருக்காங்க திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கரநாராயணன் பெரியசாமி, அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது சின்ன கவுண்டர் திரைப்படத்துலேருந்து.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

நேர்களேன், இன்றிரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இனிமையான பாடல்களும் இடம்பெற இருக்குது. இந்த இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி இந்த நிகழ்ச்சியில் வீரவணலூர் கே லட்சுமணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற இருக்குது. கேட்டு ரசிங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில். நம்ம நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி விருப்பமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. நிறைவு பாடல் யாரோடையது அப்படின்னு பார்த்தோன்னா கனகா கேட்டிருக்காங்க, காரைக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து. அவங்களுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலேருந்து பாட்டு நம்ம கேட்க போகிறோம். யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்டு சுஜாதா அம்மா பாடியிருக்காங்க. பாடல் இதோ

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை இன்றைய குக்கு நிகழ்ச்சியை நிறைவு பெற்றது. நேர்களுடைய விருப்ப பாடல்கள் நமக்கு ரசித்தோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெலி அஞ்சல்.

0: ஆனது எப்படி? உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்கள் அப்பா தான். அவங்கள சிஏவாக பார்த்துருக்கேன் நான், ப்ராக்டிஸில் இருந்திருக்காங்க. ஆனால் லெவன்த்தில் நான் அக்கௌண்ட்ஸ்ன்னு அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கௌண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. டுவெல்த்து முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26th ரேங்க். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துருச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடும் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட். இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசென்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
0: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
2: நான் வந்து இப்போ கரண்ட்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
0: மேம், சிஏ கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க மேம்.
2: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன் ஒன்றே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subjects வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subjects வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணோம். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 subjects. இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 groups, ஒரு குரூப்பில் 3 subjects. ஸோ 6 subjects இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 mark வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 groups சேர்த்தும் எழுதலாம். 2 groups சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா

0: அவங்க அந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட ஃபோர்த் செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலில் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் எ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம்,
0: ஈக்குவல் மோர் தென் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏனா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம்,
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க.
0: கரெக்ட்.
1: இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுனா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்டு. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிவிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் கோட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
0: கிடையாது,
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: மாஷனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவல்லேருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து மொதல் பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொண்டு ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேலேருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்டு அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக இஃப் ஐ ஹவ் டு டெல், ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில், டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான்

இருக்கு. எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன் தான், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம்,

0: வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்ட்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு முடிச்சுட்டு
1: வந்து உங்களை மோல் பண்ணி
0: ரொம்ப மோல் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை personally it has an impact on your the level of commitment and the discipline the resilience la vera level la irukum actually for a person who has completed the course.
1: School level la irundhe naam kelvi patta vishayam nenikiren discipline irundha ellame vandrum appdin solluvanga
2: kandipa
1: neenga vandu teaching level la irukringa ungalku vandu theriyum டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அது ஒன்று. இன்னொன்று, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலாக தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம். நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம். புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க இல்லை வேறு மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லே இருக்குது. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயம்.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா? மேக்ஸ் இருந்திருக்கும்.
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இலக்கிய சாரல், சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள் அப்படின்னு தான் அன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அவனன்றி அணுவும் அசையாது. ஆனால் நம்முடைய நினைப்போ இறைவன் எங்கேயோ தனித்து ஒரு உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். நாம் இங்கே பூலோகத்தில் மனித வாழ்வை கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு. என்னுடைய கஷ்டத்தை இறைவன் பார்க்கவே மாட்டாரா, எனக்கு வேண்டியதை செய்யவே மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள்லாம் வரும். இன்னும் சில நேரங்களில் ஒரு வெகுண்டிலிருந்து ஒரு கோபம் வந்து வரும். தவறு செய்பவர்களை ஏன் இறைவன் வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரியானது கூட வரும். ஆனால் இங்கே அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறாரு, இறைவன் வேறு நாம வேறு அல்ல.

அவனே எல்லாமுமாய் இருக்கின்றான். இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவன் இருக்கிறான். எல்லா தத்துவமாகவும் அவனே விளங்குகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. பல இலக்கியங்கள், நம்ம தமிழ் இலக்கியங்கள் இருக்குது, பல்வேறு விஷயங்களை வந்து அவை பேசியிருக்கு. அதை போன்று இன்றைக்கு திருவாசகத்தின் ஒரு பகுதியான, துவக்கப்பகுதியான சிவபுராணம் சொல்லக்கூடிய வாழ்வியல் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடலோடைய. முதல் பாடல் கேட்போமா? திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ் ஐயா பாடியிருக்காங்க, பாட்டு கேட்கலாம்.

நிதரிகமா துந்திருக்கிறது கதா கரிசம் பறிக்கிறதா பழனி பறிக்கிறதை தகதி மத கதா பரி மத பரி மத பரி மதி

தன்னுடைய சிவபுராண செய்யுளை அந்த மாணிக்கவாசக பெருமான் எப்படி துவங்குகிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லி தொடங்குகிறார். திருவாசகத்தின் முதல் ஒலியாக நமச்சிவாய என்ற அந்த திரு ஐந்தளத்தை சொன்னது ரொம்பவும் இனியதுன்னு சொல்லுவாங்க. சிவம் வாழ்க என்று கூட துவங்காமல் வணக்கத்திற்குரிய நம முதலில் கூறி இறைவனின் சிவ என்ற திருநாமத்தை சொல்வது அவருடைய பணிவின் வெளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தனர் வேடம் தாங்கி திருநீறி பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்து வர்றாரு. வந்தவர் மாணிக்கவாசக பெருமான் கிட்ட, தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. மாணிக்கவாசகரும் அமர்ந்து இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் வந்து எழுதி கொண்டாராம். தொடர்ந்து நம்ம பேசலாம், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வாங்க.

முழு லட்சரவு தங்க

எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்திருக்கிறாரு. அங்கு வந்த அந்தனர் வேடம் தரித்து வந்த சிவபெருமான் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்துக்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எனப்படக்கூடிய தீட்சிதர்கள் கூத்தபெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதை கண்டு திகைத்து போயிருக்காங்களாம். ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த அந்த அவர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கையொப்பம் இடப்பட்டிருந்திருக்குது. மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வேந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரையும் அழைத்து வந்தாங்களாம்.

சொன்ன தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே.

0: அறிகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே.
1: ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது எழுத்தையும் கண்டு பிரமித்தவராய், ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். தீட்சிதர்கள் மாணிக்கவாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்துக்கு பொருள் கூறுமாறு வேண்டினாங்க. மாணிக்கவாசகர் மந்தகாச புன்னகையோட நடனக்கோலத்தில் இருக்கும் நடராசு பெருமானை காட்டி இந்த பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன வாழ்வியல் கருத்துக்களை சிவபுராணம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மனித வாழ்வின் துவக்கம் முதல் ஒவ்வொரு நிலையிலும் கூட இறைவன் தனது திருவிளையாடலை நிகழ்த்துகிறான் அப்படின்னு தான் பார்க்கணும். தீமைகளை தடுத்தாட்கொண்டு வாழ்வில் நன்மையை கொண்டு வருபவனும் அவனே. இந்த புவி வாழ்வில் நிரந்தரம் அப்படின்னு எதுவும் இல்லை. இறைவன் ஒருவனே நிரந்தரமானவன். இறைவனே புவியிலிருந்து இறைவனை வந்து புவியிலிருந்து தனித்து பார்க்க பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமுமாய் இருப்பவனும் அவனேன்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய சிவபுராணம் வாயிலாக.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இலக்கிய சார்ல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிவபுராணம் கோரும் வாழ்வியல் கருத்துக்கள் அப்படின்னு. கடல் அலைகள் மாதிரி தோன்றி தோன்றி எத்தனையோ பிறப்பு வந்து எடுக்கின்றோம்னு சொல்லுவாங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இப்படி இந்த தாவர சங்கமத்துக்குள்ள மனிதன் எத்தனையோ பிறப்பை தான் அடைகின்றான். வள்ளுவரும் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர். ஏன் அப்படி சொல்கிறாரு பிறவியை பெருங்கடல் அப்படின்னு? பார்த்தீங்கன்னா எத்தனையோ அலைகள் மணிக்கு ஒரு முறை இல்லை, ஒரு நிமிடத்திற்கு ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு முறை வந்து அலைகள் தோன்றி தோன்றி மறைவது உண்டு. அது போலத்தான் இந்த பிறவி அப்படிங்கிறதும், இந்த நீண்ட பெருங்கடலில் பிறவி என்பது மீண்டும் மீண்டும் வருவது போல இருக்குது. இதை நீந்தக்கூடியவர் தான் வந்து இறைவனடி சேர்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வழங்கக்கூடியவனே இறைவனாகத்தான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிவபுராணம். இன்னும் அறிவியலையும் பேசுகின்றது, அண்டம் பற்றியும் பேசுகின்றது. இறைவனை தேடி ஓடி ஏன் அங்குமிங்கும் அலையணும், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கும் வரவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. எங்கேயும் தேடி ஓடி பார்க்க வேண்டாம், நமக்குள்ளேயே இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. இந்த பிறவியை அல்லல் ரொம்ப கடினமானது வாழ்வதற்கு அப்படின்னு கருதக்கூடியவங்களுக்கு இறைவன் ஆறுதலும் வாழ்வதற்கேற்ற சக்தியையும் கொடுக்கிறான். மனம் தளராது வாழ வேண்டும், முடியும் என்ற நம்பிக்கையை வந்து அளிக்கின்றது இந்த சிவபுராணம். வெறும் இறைவனை வாழ்த்தி பாடல் வாழ்த்தி பாடக்கூடிய பாடலாக மட்டும் இல்லாமல்

0: பல சிந்தனைகளையும் சொல்லக்கூடியது தான் சிவபுராணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் சிவபுராணம் ஒலிக்க நம்ம கேட்டிருக்கலாம். முக்கியமாக யாராவது மனிதருடைய இறுதி யாத்திரை அப்படின்னா சிவபுராணம் ஒலிக்க அவர் செல்வதை வந்து நம்ம கேட்டிருப்போம். அங்கே மட்டுமே ஒலிக்க வேண்டிய பாடல் அப்படின்னு அது இல்லாமல் நல்ல கருத்துக்களையும் வாழ்வியல் கருத்துக்களையும் சொல்லக்கூடியது என்பதை அறிந்து அனைவரும் நம்ம கேட்டு அதை மகிழக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாமா?
1: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

இரவு 10 மணி இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இதில் வீரவநல்லூர் கி லட்சுமணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். குடும்ப உறவுகள் என்ற தலைப்பில் குடும்பத்தில் உள்ள பல்வேறு உறுப்பினர்களின் உறவுகளை குறித்து திரைப்படங்களில் என்னென்ன பாடல்கள் இடம்பெற்றுச்சு, அதில் சில பாடல்களை தொகுத்து இத்துடன் எழுதி அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும் அந்த நாளை எண்ணி நமது நேர்களோட நேராக நானும் அவளோட காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாள் இந்த நாள் தான் சார். உங்களுடைய விருப்ப பாடல் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை வந்து அலங்கரிக்க போகுது.

எல்லோருடைய குடும்பத்திலுமே முதல் அப்படின்னா அது தாய் தான், அம்மா தான். அவங்கள குறித்த பாடல் தான் முதலாவதாக கேட்டிருக்காரு. அம்மா என்ற சொல் இயற்கையாக தோன்றியது. பிறந்த குழந்தை அழுவதும் சிரிப்பதுமாக வாயை மூடி மூடி திறக்குது. குழந்தை வாயை திறக்கும்போது அ என்ற ஒலி எழுகின்றது. வாயை மூடும்போது ம் என்ற இலி அந்த ஒலி வந்து எழுகின்றது. ம் ப்ளஸ் அ ம என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வெளிவரும்போது அது அம்மா என்ற சொல்லை தருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்னை நானை திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் நம்ம கேட்க போகிறோம்.

0: துவக்க பாடல் அம்மா தாய் குறித்த பாடல் வந்து எழுதி அனுப்பி எழுதி கேட்டிருந்தார் வீரவண்ணலூர் கே லட்சுமணன் அவர்கள். தொடர்ந்து அவருடைய பாடல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டே கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததான் அப்பா தந்தை பற்றி. அம்மா 10 மாதம் சுமக்கின்றால் அப்பா பல வருடங்கள் சுமக்கின்றார். அம்மா வேண்டியதை சமைத்து தருகிறாள், அப்பா வேண்டியதை வாங்கி தருகின்றார். அம்மாவின் வலியை 5 வயதில் கூட உணரலாம், ஆனால் அப்பாவின் வலியை உணர அப்பா ஆனால்தான், அப்பா ஆகும்போது தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.
1: தந்தையை

0: அடுத்ததா தாய்மாமன் பற்றி எழுதியிருக்கிறாரு. தாயின் சகோதரன் தாய்மாமன் தாய் வழி உறவுகளில் மிகவும் முக்கியமானவர். சகோதரியின் மகள் ஆளாகும் போது ஊரே வியக்கும் வண்ணம் சீர் சுமந்து வரும் ஒரு உன்னதமான உறவுன்னு சொல்லியிருக்காரு. ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.
1: மாமா பொண்ணை கொடு

அடுத்ததா அத்தை. அப்பாவின் உடன் பிறந்த சகோதரி, மாமாவின் மனைவியும் மாமியாரும் அத்தை அவர்கள். நாம் பெரும்பாலும் அம்மாவின் மடியை விட அத்தையின் மடியில் தான் அதிகமாக வளர்ந்திருப்போம்னு சொல்லிட்டு பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வீரவணலூர் கே லட்சுமணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு தான்.

இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட. நேரம் இரவு 10:18. அடுத்ததான் அண்ணன். உடன் பிறந்த மூத்த சகோதரன். ஒரு குடும்பத்தில் தந்தைக்கு பிறகு அந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பவன் தம்பி. தம்பி தங்கைகளுக்கு தகப்பனாகவே மாறிவிடுவான் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கிறார் கே. லட்சுமணன் அவர்கள். அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம் நாம.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வீரவணலூர் கே லட்சுமணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் யாருடைய பாட்டு அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். முன்னாடியே அண்ணன் கேட்டோம், இப்போ அடுத்து தம்பி பற்றி தான். பிந்தி பிறந்தவன் தம்பி, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பது பழமொழி. இளமையில் அண்ணனும் தம்பியும் அடித்து கொண்டாலும் வளர்ந்த பிறகு அண்ணனுக்கு தலை கொடுத்தான் தம்பி என்று ஆகுபவன் சொல்லியிருக்காரு. நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது, நம்ம கேட்கலாம்.
1: பட்டுக்கண்ணு செல்லத்தாத்தா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டிப்பையா,

அண்ணன் தம்பியை அடுத்து அடுத்தது அக்காள். நமக்கு முன்பாக பிறந்த சகோதரி அம்மாவுக்கு அடுத்தாற் போல பொறுமையை கடைபிடிக்கும் பூமாதேவின்னு அக்காவை நல்ல பூமி தேவி போன்று வாழ்த்தி இருக்கிறாங்க. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

நேரம் 10:31 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி. இன்றைக்கே நிகழ்ச்சியில் வீரவணலூர் கி. லட்சுமணன் அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலையும் குடும்ப உறவுகள் அவர்களுக்கான பாடல்களை ரொம்ப முத்துமுத்தாக தேர்ந்தெடுத்து அவற்றை எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்ததான் தங்கை. ஒரு குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களாலும் பாசமழை பொழிந்து போற்றப்படும் ஒரு உடன்பிறப்பின்

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். வீரவணலூர் கே லட்சுமணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு இடம்பெறுகின்றது இன்றைய நிகழ்ச்சியில். அடுத்ததா அண்ணி, அண்ணனின் மனைவி, வேறொரு குடும்பத்தில் பிறந்து புகுந்த வீட்டின் நலம் பேணும் ஒரு அன்பான உறவு. குழந்தன் மற்றும் நாத்தனார்களுக்கு இன்னும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

அடுத்ததா அத்தான். சகோதரியின் கணவன் தான் பிறந்த வீட்டை போல மனைவியின் பெற்றோரையும் தாங்கி பிடிக்கும் உன்னதமான பிறவி அப்படின்னு வாழ்த்தி பாவமன்னிப்பு திரைப்படத்தில் அத்தான் என்னத்தான் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம் நம்ம.

0: கண்களை கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஒலிதான் உயிர், குரல்தான் மொழி. நாடும் நகரமும் இதழ் காணும் ஆகாஷவாணி மண்ணின் நிலைகளை கடந்தே நம் பாரம்பரியத்தை பறக்கச் செய்தாய். மக்கள் பணியில் 90 ஆண்டுகள் இணைந்திருக்கிறோம். 10:45 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வீரவணலூர் கி லட்சுமணன் அவர்கள் எழுதி அனுப்பிய விருப்ப பாடல் தொகுப்பு, அவருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற்றிருக்குது. முக்கியமாக குடும்ப உறவுகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு குடும்ப உறவுக்குமான ஏற்ற பாடல் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக மாமியார், சில குடும்பங்களில் மருமகளுக்கு தாயாகவும் சில குடும்பங்களில் அவர்களுக்கு மாற்றாகவும் தெரியக்கூடிய ஒரு உறவுன்னு சொல்லியிருக்காரு. திருமண காலத்தில் மணமகன் மணமகள் இருவரது ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது மாமியாரின் ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்தால் நலமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். இந்த திரைப்படத்திலிருந்துன்னா பனித்திரை திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடல் யாருக்காக கேட்டிருக்காங்கன்னு, அதாவது குடும்ப உறவுகள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு இல்லையா, அதில் மைத்துனிக்காக சொல்லியிருக்காரு. மனைவியின் தங்கை அக்காவின் குழந்தைகளை தன் குழந்தைகள் போல எண்ணி அக்கறையுடன் பேணி வாழ்ந்துக்கும் ஒரு அற்புதமான பிறப்பு. மச்சினிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது அந்த பாட்டு கேட்டிருக்காரு. புவி உனக்காக திரைப்படத்துலேருந்து கேட்கலாம் நம்ம.

அடுத்ததாக கணவன் பற்றி பாடல்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணுக்கு கண் அவன் என்பவன் கணவனானான். அவளது தாய் தந்தைக்கு பிறகு அவளது வாழ்நாள் முழுவதும் துணையால் எல்லாமே ஆகியவனாய் துணையாய் எல்லாமே ஆகியவனாய் என்றுமே இருப்பவன் சொல்லி ஒரு சிறந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. தாயை காத்த தனியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவாக மனைவி பற்றி. ஒருவனுக்கு மனைவி அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். கணவனின் இன்பத் துன்பங்கள் அனைத்திலும் சரிசமமாக பங்கு கொண்டு கணவனையும் தனது குடும்பத்தையும் நன்றாக வழிநடத்தி செல்பவள்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் கேட்டோம் நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் வீரவநல்லூர் கே. லட்சுமணன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு.

0: பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.
1: நேரம் 11 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பில் நாளை என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6

இரண்டுக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குபவர், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள். காலை 7:00 7:30 வணக்கம் பரணி. 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 8:02 8:30 மற்றும் 8:55 திரையரபி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள் மதியம் 12:10 12:50 ஸ்நேகிதியே. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என தலைப்பில் தொழில்கள் பேசலாம். மதியம் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் இந்திய மொழிகளில் மின் நூல் திட்டம். மதியம் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காயின் நன்மைகள். தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் ஷாகோ. 3:02 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய விவரங்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7:00 திரை இசை. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நம்மைச்சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகள். 10:00 தாலாட்டும் தென்றல் நேயர் விருப்பு பாடல்கள். நேயர்கள் தொலைபேசி வழியாக பங்கு பெற்று அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைத்த நேரம் 11:10. இப்போது கேட்கலாம் திரை கானம். உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து சுமதி என் சுந்தரி திரைப்படத்துக்காக ஏ.எல். ராகவன், எல்.ஆர்.ஈஸ்வரி பாடிய பாடல்.
1: எல்லோருக்கும் காலம் வரும்.

0: அடுத்து பாபு திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா கஞ்சு.

உண்டியல் போல் நீ உள்ளத கொழுக்குறியே. உண்மையை பார்த்து அடைக்குது மூச்சு, மடியில தாஞ்சு உருகுது மனசு, கடக்களி இடுப்பில் எங்களை ஆட்டிறிய. ஓ ரம்யா ரம்யாவா, ரொம்ப எங்கிற எங்கிற நான், வெற்றிக்கு என்ன ரகசிய ஸ்நேகிதனா.

உண்மையை பார்த்து அடிக்குது மூச்சு, மடியில சாஞ்சு உருகுது மனசு, கடக்கலை எடுப்பில் எங்களை ஆட்டிறிய. ரம்யா ரம்யாவா ரொம்ப எங்கிற எங்கிற நான் வீச்சிக்க என்ன ரகசிய ஸ்நேகிதனா.

0: அடுத்து டிப்பு விவேக் தாமு பாடிய பாடல்.
1: நம்ம தலைவர் மாடல் காலேஜ் ஃபிகரம் மடக்கிட்டார்டோய்!

0: அடுத்து அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு. நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழ்மலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடித்து பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கம்மா பூவே அப்ரிசியே மசான்சோம் மோ ஜவே சாந்தி.
0: சிது சாந்த் ஷதவேந்திர அசாசம்.
2: சார் நீங்கள் பேசுகிறது ஃப்ரெஞ்சாக இருந்தால் கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டாக புரியுது.
0: எனக்கு இப்போ பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ உங்கள் சுதி வேற நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: fuel, fertilizer, and forex amid the ongoing West Asia crisis, while asserting that the Indian economy remains resilient.
1: The West Asia crisis not only is a diplomatic or a geopolitical issue. For businesses and common people, it can mean higher fuel cost, delayed cargo, costlier shipping, shortage of inputs, pressure on working capital, and uncertainty in export orders. All of them coming together, it's a big challenge, not just for India, for many other countries. We must also recognize that India's domestic economic situation remains positive and resilient even today.
0: External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and Secretary of State of the United States Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. Union Minister Science and Technology Dr. Jitendra Singh yesterday met a high-level delegation led by Secretary General, Ministry of Science, Innovation and Universities of Spain Dr. Eva Ortega Peno in New Delhi yesterday. The meeting reflected the growing momentum in India-Spain scientific engagement and the shared commitment of both countries to deepen collaboration in futuristic and technology-driven sectors. And that is the end of this news bulletin.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை நேரம் இரவு 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் ஒளிவிளக்கு, புதிய பூமி, ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஒளிவிளக்கு திரைப்பட பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடல்.

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்கவரும் மாலை.
1: அடுத்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. அடுத்து புதிய பூமி திரைப்பட்டிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீருவேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இன் நியூ டெல்லி டுடே. ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா பென்னி வாங், ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் Toshimitsu Motegi and Secretary of State of the United States Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives, and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. Union Minister of Science and Technology Dr. Jitendra Singh yesterday met a high-level delegation led by Secretary General Minister of Science, Innovation and Universities of Spain Dr. Eva Ortega Peino in New Delhi yesterday. The meeting reflected the growing momentum in India-Spain's scientific engagement and the shared commitment of both countries to deepen collaboration in futuristic and technology-driven sectors. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் முள்ளும் மலரும் கிழக்கே போகும் ரயில், இளமை ஊஞ்சலாடுகிறது ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக முள்ளும் மலரும் பட பாடல்கள்.

சிந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ? அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் மோகன்குமார் தரேக்கர் அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து ராஜேந்திர பிரசன்ன அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்டோம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ

0: வரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
1: பொங்கும் மங்கலம். ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரிச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில். முதலில் சுவாமிநாத என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாட்டை ராகம் ஆதி தாளம்.

ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து ராம நீ சமான மெவரு தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கரகரப்பிரியா, ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபால்சாமி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள்.
1: பெருச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 5:10. பண்பலை எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது.

ராஜகாளியம்மன் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் வடிவேலு சொன்னலதா. நிகழ்ச்சியில் அடுத்து அம்பிகாபதி என்ற படத்திற்காக ஒலிக்க இருப்பது டி எம் சௌந்தரராஜன், பி பானுமதி குரல்கள்.